இனிய காலையின் வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை மீட்டர் 300.3 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் முதல் நாள், பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 6ஆம் நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5:57.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி.

குறளும் விளக்கமும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவு நிலைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 7வது குறளுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் வழங்கியுள்ள தெளிவுரை: நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம். குறளும் பொருளும் மீண்டும்: கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம்.

குரலும் விளக்கமும் இடம்பெற கேட்டோம். நேரம் 6:01. இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:30 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 மதுரை கீதம், 7:25 தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல். தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் வீணை இசை, ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 சுட்டீஸ் சாய்ஸ், 11:00 கேட்டாலே இனிக்கும், பகல் 12:10 சங்கீத சாரல், என். ஸ்ரீவத்சா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள் இடம்பெறும். 1:55 பாடல் ஒன்று. 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் வித்யலட்சுமி திட்டம், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். ஊர்ப்புறத்திலே பகல் 2:30 விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் சின்னவேடம்பட்டி என். அனந்தகிருஷ்ணன் அவர்கள். 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம், எழுதியவர் மருதூர் கே. கோட்டீஸ்வரன், அமைப்பு எஸ். விஜயகுமார். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் சாமநத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி குழந்தைகள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சி. 5:30 திரைகாணம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைப்பணம், 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். இவ்விரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஓரும். சாந்து விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 to 9:00 மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள். 9:30 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா, விதூஷி பிரதீமா திலக் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ்

மதுர கீதமாய் ஒலித்த பாடல்களை கேட்டோம். மீண்டும் படப்பாடல்களை கேட்போம் நினைத்தாலே இனிக்கும் காலை 7:30 மணிக்கு. இனி தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார் நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி

0: முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 7:25:20. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானா அந்த பையன்.
2: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
5: அர்த்தமுள்ள அரட்டை.
4: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
6: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
4: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
7: குவிஸ் டைம்.
4: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 7:30.

0: மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து பி சுஷிலா பாடி இதை கேட்டோம்.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
2: சொன்னத்தை செய்வே.
1: வேற என்ன செய்வே?

எதிர்நீச்சல் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடி இதை கேட்டோம். 7:37 நொடியாகிறது. நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியதை கேட்டோம். 7:41:25 திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். கர்நாடக இசைப்பிரியர்களே, உங்களுக்காகவே இன்று காலை 9 இசை பெட்டகம் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை இடம்பெறுகிறது. ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல் என் ஸ்ரீவத்சா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. ஸ்ரீ கிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின். நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா இன்றிரவு 10 நிகழ்ச்சியில் விதூஷி பிரதீமா திலக் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள்.

கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது பார் மகளே பார் படத்திலிருந்து. 7:46 நிமிடம் 40 நொடி.

பாமா விஜயம் படத்திலிருந்து பி சுஷீலா, எல்லாரீஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடி இதை கேட்டோம். 7:55 ஆகிறது. நினைத்தாலே இனிக்கும் பாடல்களின் நிறைவாக

ஒலிவிளக்கு படத்திலிருந்து பி. சுஷீலா பாடிய இந்த பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 1:10 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். உழவர் பெருமக்களே, உங்களுக்காகவே இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் சின்னவேடம்பட்டி என். அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.

0: தேவர் மகன் படத்திலிருந்து மின்மினி குழுவினர் பாடிய இந்த பாடலோடு இந்த நேரம் இனிய நேரம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் படப்பாடல்கள் காலை 8:30 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Presents Morning News. Good morning. I am VC Pramod. The headlines. Prime Minister Narendra Modi meets BJP's newly formed team at party headquarters in Delhi. Party passes resolution regarding honor and protection of historic legacy of Vande Mataram. Center notifies removal of 12-minute advertisement during

0: சந்தன காற்று படத்திலிருந்து சித்ரா பாடியதை கேட்டோம். 8:40
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்!
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சாட்டை இல்லாத பம்பரம் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். நேரம் 8:45.

0: கீதாஞ்சலி படத்திலிருந்து இளையராஜா சித்ரா பாடி இதை கேட்டோம். 8:55
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து ஆர்பிஐயோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கண்ணே கலைமானி படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலோடு இந்த நேரம் இனிய நேரம் நிறைவு பெறுகிறது. மனம் விரும்புதே பாடல்களை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் செதலபதி கிராமத்தில் பிறந்தவர். தனது 8வது அகவையில் தாயார் அபயாம்பாளிடம் கர்நாடக இசையை கற்கத் தொடங்கினார். பின்னர் பிரபல சங்கீத வித்வான்கள் கல்லிடைக்குறிச்சி அனந்தகிருஷ்ண ஐயர்,

எல் வெங்கட்ராம ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், டைகர் வரதாச்சாரியார், மைசூர் வாசுதேவாச்சார் ஆகியோரிடம் மேற்பயிற்சியை பெற்றார். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை கலாட்சேத்ராவில் 1940-50களில் வீணை ஆசிரியராக பணியாற்றினார். 1964 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பணியாற்ற ஆரம்பித்து 1980 பேராசிரியையாக ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். பல்வேறு வீணை இசைக் கலைஞர்களை உருவாக்கிய பெருமையுடையவர். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான கல்பகம் சுவாமிநாதன் அவர்களது நிகழ்ச்சியில் உடன் ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பிரணமாமியகம் எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌளராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து மனசு விஷய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

தலைவர் முகமது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். மேற்கு

தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்கவிருக்கிற நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள்லாம் பங்கேற்க போறீங்க சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில. உங்களுக்காக சின்ன சின்ன கேம்ஸ் கூட நம்ம விளையாட போறோம். ஸோ குட்டீஸ், உங்க வீட்டில இருந்து நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 231-2103-231-7046 இந்த நம்பர்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு எனக்கு வந்து கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்தோ அல்லது கைபேசில இருந்தோ அழைக்கிறவங்க மறக்காம 042 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் கால் பண்ணலாம். கால் பண்ண இந்த நம்பர்ஸும் நம்ம சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு லக்ஷ்மி படத்துலேருந்து.

0: நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள் பங்கேற்கலாம், குழந்தைகள் நீங்கள் எங்கள் கூட பகின்ற சின்ன சின்ன கேம்ஸ்லலாம் கூட நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் கற்றுக்கிற முதல் குழந்தை யார், எங்கிருந்து வணக்கம்?
1: வணக்கம் மேம், கோத்தகிரியிலிருந்து முஷாலினி பேசுகிறேன்.
0: முஷாலினி, முஷாலினி பேரே ரொம்ப நல்லா இருக்கே. ஓகே, தேங்க்யூ. முஷாலினிக்கு சிரிப்பு வருது இல்லையா? முஷாலினி, சண்டேக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க சண்டேக்கு?
1: மேம், தாத்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பாடுலாம் செய்வார் மேம்.

0: எங்க இடியாப்பம்காக. அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, தாத்தா உங்க இடியாப்பம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா? நீங்க ரெண்டு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் சொல்லணும். ரெண்டு நம்பர் தள்ளி இன்னொரு நம்பர் சொல்லணும். ஓகேவா? இப்போ சொல்றேன். 7
1: 10
0: ஓகே. 11
1: 14
0: ஓகே.
1: 15
0: 19 ஓகேடா ஓகேடா, நல்ல விளையாண்டீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லலாம்?
1: யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி சாங்.
0: முட்டை கலக்கி போட்டுலாமா?
1: ஓகே மேம், தேங்க் யூ.
0: ஓகேடா, தேங்க் யூ. சரி,
1: தேங்க் யூ.

0: வெளியூர்லேருந்தோ கைபேசிலிருந்தோ அழைக்கிறவங்க, அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து கூப்பிடுறவங்க, மறக்காம 0422 இந்த நம்பர்ஸ் கூப்பிட்டு இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம டயல் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டயல் பண்ணி நீங்க கூப்பிடணும். ஓகேவா? ஸோ உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, கால் பண்ணி தர சொல்லி அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரோட கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு டயல் பண்ணி தருவாங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற குட்டி யார், எங்கிருந்து வணக்கம்? தக்ஷா செல்வபுரம்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க தக்ஷா? 5th ஸ்டாண்டர்ட். ஆனா வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டா, அது 1st ஸ்டாண்டர்ட் குழந்தை மாதிரியே இருக்கு.
1: நான் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்.
0: 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? சரிடா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?

0: என்ன சொல்ல போறீங்க? ஏதா சொல்றீங்களா? நானே ஏதாச்சும் கேம் தட்டா? சரி ஓகே, நான் டக்குன்னு கேட்பேன், நீங்க டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? நான் டக்குன்னு கேட்பேன், நீங்க டக்குன்னு சொல்லணும் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஒரு மூணு ஃப்ளவர் நேம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: லில்லி, ரோஸ், டேசி.
0: டேசி. மூணு ஃப்ரூட்ஸ் நேம்?
1: ஆப்பிள், மேங்கோ, பொமக்ரனேட்.
0: பொமக்ரனேட். ஓகேடா, சூப்பரா. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சொல்ல முடிஞ்சது?
1: எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா? நிஜமாவா? இல்ல அம்மா கிட்ட வேணாம், எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது அப்படி சொல்லுவீங்களா?
1: சொல்ல மாட்டேன், இப்பதான் பொமக்ரனேட் சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டீங்களா? அட, ஆமா. அப்ப நல்ல பொண்ணு இல்ல? நல்ல பொண்ணா நீங்க?
1: ஆமா.
0: வெரி குட்ரா, சூப்பர்ரா. என்ன பாட்டு வேணும் செல்லத்துக்கு?
1: என் தங்கச்சி பேசுறா.
0: தங்கச்சி பேசுறாளா? தங்கச்சி கிட்ட கொடுங்க பாக்கலாம்.
1: ஹலோ
0: ஹலோ, யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? சாஸ்தா நகர்ல இருந்து பேசுறீங்களா? அங்க வந்து கேட்டா தெரியுமா? உங்க பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? அந்த அளவுக்கு ஃபேமஸா நீங்க? அப்படியா? என்ன படிக்கிறீங்க பாப்பு? செகண்ட் ஸ்டாண்டர்ட். படிக்கிறீங்களா? இன்னைக்கு லீவா உங்களுக்கு?
1: இல்ல.
0: இல்லையா? இன்னைக்கு லீவ் இல்லையா? சண்டே லீவ் இல்லையா உங்களுக்கு? இருக்கு இருக்கு. இருக்கு இருக்கு. அப்ப இருக்கு இருக்கு. ஓகேடா செல்லம், நீங்க ஏதாவது கேம் விளையாடுறீங்களா? ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம். ரெட் கலர்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் ஓகேடா, பாருங்க ரெட் கலர்ல நீங்க ஒன்னு கேட்டீங்க, நான் எவ்வளவு வேணா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்கா கிட்ட கொடுங்க. ஹலோ, என்ன பாட்டு வேணும்டா செல்லம் உங்களுக்கு? நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சுடிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: கேஷவ் பட்டணத்துல இருந்து பேசுறேன்.
2: பட்டணம்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
3: புரியல.
2: என்ன படிக்கிறீங்க?
3: 4th.
2: ஓகேடா. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஏதாவது சொல்றீங்களா?
3: திருக்குறள் சொல்றேன்.
2: சொல்லுங்கடா. என்ன அந்த வேர்டு எதுல முடியுதோ, எந்த லெட்டர்ல முடியுதோ, அதுல இருந்து நீங்க ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? சன்.
3: புரியல.
2: சன். சன்
3: எண்ணல தான முடியுது.
2: ஆமா.
3: நைட்.
2: நைட். ஓகே, மறுபடியும் சொல்றேன். ட்ரீ.
3: ஈகிள்.
2: ஈகிள். ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லலாம்? ஃப்ளவர்.
3: ராபிட்.
2: ராபிட். வெரி குட். ஓகே, ரொம்ப

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யாருங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க?

0: பேசுறீங்க?
1: குடும்பத்துல இருந்து மேகா பேசுறேன்.
0: மேகா பேசுறீங்களா? மேகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேகா,
1: நான் இங்க வீட்ல உங்க கூட போன் பேசிட்டு இருக்கேன்.
0: பா, எப்படி சொன்னீங்க பாருங்க. மேகா என்ன படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: 6th ஸ்டாண்டர்டா? ஓகே ஓகே ஓகே. மேகா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அப்ப இன்னைக்கு என்னலாம் பண்ணுவீங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆவீங்க?
1: நாளைக்கு எனக்கு மந்த்லி எக்ஸாம், நாளைக்கு மேக்ஸ் நான் படிப்பேன்.
0: அப்படியா? அப்ப எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே ஓகே. நீங்க எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னா எப்படி, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுவீங்களா, இல்ல எக்ஸாம் அன்னைக்கு தான் உட்காந்து படிப்பீங்களா, எப்படி படிப்பீங்க நீங்க?
1: எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடியே படிச்சிடுவீங்களா?
0: 1 வீக் முன்னாடியே படிச்சிடுவீங்களா? ப்ரிப்பேரா இருப்பீங்களா? எல்லாத்துலயுமே ப்ரிப்பேர்டா இருப்பீங்கல்ல? அப்ப நல்ல பொண்ணுதான் இல்லையா? ஓகேடாமா. சரி, நான் ஒரு க்வெஸ்சன் ஒன்னு கேப்பேன், அது என்ன ஆன்சர் நீங்க சொல்லணும். ஓகேவா?
1: ஓகே.
0: என்ன வந்து பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்றது, பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய அனிமல் தான்.
1: கேமல்.
0: கேமல். எப்படி பாலைவன கப்பல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? வாழ்த்துக்கள்.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: FM ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகளா பங்கேற்று ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஸோ குழந்தைகள் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க உங்க அப்பா அம்மா கிட்ட, ஓகேங்களா? ஸோ அவங்க கால் பண்ணி தருவாங்க, நிச்சயமா நீங்க பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம குட்டி யார் எங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஜெசிகா, அன்னூர்ல இருந்து பேசுறேன்.
3: அன்னூர்ல இருந்து பேசுறீங்களா? ஜெசிகா எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 4th
3: ஸ்டாண்டர்டா?
4: ஆமா.
3: ஓகே ஜெசிகா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? என்ன சொல்ல போறீங்க?
4: ஏதாவது क्वेश्चन கேளுங்க.
3: நான் ஏதாவது கேக்கட்டுமா? சரி, நான் ஒரு டங் ட்விஸ்டர் னு சொல்லுவேன், அதை வந்து நீங்க திரும்ப சொல்லணும், ஓகேவா? காகம் கா கா கா என கரைந்தது, குயில் கூ கூ கூ என கூவியது. சொல்லுங்க ஜெசிகா. ஹலோ,
4: காகம் கா கா என,
3: ஓகே, ஷார்ட்டா சொல்லட்டா? ஷார்ட்டா சொல்லட்டுமா? காகம் கா கா கா என கரைந்தது. சொல்லுங்க.
4: காகம் கா கா கரைந்தது.
3: ஓகே. குயில் என்ன பண்ணோ? குயில் கூ கூ வென
4: கூவியது.
3: வெரி குட் ரா, அழகா சொன்னீங்க. சரியா, இன்னும் ட்ரை பண்ணியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும், ஓகேவா? ஏன்னா நீங்க இப்ப ரொம்ப அழகா சொல்றீங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, சரியா? ஓகேடமா, என்ன பாட்டு வேணும்?
4: குலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு
3: போட்டுலாமா? இப்ப டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்டா?
4: ஆமா.
3: ஓகேடா, டான்ஸ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க, சரியா?
4: தேங்க் யூ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ். எனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா சூப்பரா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பேசுறீங்க. நான் கேக்குற மாதிரியே தான் சொல்லுவீங்க இல்லையா? நாங்க எப்படி ராகத்துல கேக்குறோமோ அதே ராகத்துலதான் சொல்லுவீங்க இல்ல?
1: என்னன்னா
0: ஒரு மூணு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே சூப்பர். சோ கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாப்பீங்க இல்ல?
1: நான் பாத்தேன். ஓகே நான் பாத்தே இப்ப பாக்கல.
0: இப்ப பாக்கல. இப்ப படிப்பு தான் ஃபர்ஸ்ட் இல்ல?
1: இல்ல. டிவி பார்த்தா நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பாப்பேன். இப்பலாம்
0: ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பாப்பீங்களா? எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: ஃபுட்பால் பிடிக்கும்.
0: ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா? ஃபுட்பால் கத்துட்டு இருக்கீங்களா?
1: ஃபுட்பால் இல்ல.
0: கத்துக்கணும்னு ஆசை இருக்கா?
1: சிங்கப்பெண்ணாக
0: உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்துடலாம். ஓகேவா? சோ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு பிகில் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். சுட்டீஸ் சாய்ஸில் குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: என்ன
0: படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? அப்போ உங்ககிட்ட என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? இல்ல நீங்க ஏதாவது சொல்றீங்களா எனக்கு?
1: நீங்களே கேளுங்க.
0: நானே கேக்கட்டுமா? ஓகே. கடல்ல வாழ்ற ரொம்ப பெரிய ஒரு விலங்கு, அதோட பேர்லயே ஒரு கலர் இருக்கு. கடல்ல வாழ்ற ரொம்ப பெரிய ஒரு விலங்கு, அதோட பேர்லயே ஒரு கலர் இருக்கு, அது என்னவா இருக்கும்? வருமா கடல்ல? ப்ளூ வரையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே, ப்ளூ வரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ளூ வேல், நம்ம வந்து நீல திமிங்கலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணீங்க, ஹாப்பி எனக்கு. ஓகேம்மா, என்ன பாட்டு வேணும்? ஹலோ, ஒரு பாட்டு போட்டுலாம். தேங்க்யூ, ரொம்ப அழகா பேசினாங்க, ப்ளூ வரையும் வந்துட்டாங்க, பரவாயில்ல. அடுத்த டைம் ட்ரை பண்ணும்போது சூப்பர் ஆன்சர் பண்ண போறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பாட்டு உங்களுக்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில காத்திருக்கிற அடுத்த குழந்தை, வணக்கம், யாருங்கிறது?
3: அனுஷா பொள்ளாச்சில இருந்து.
2: அனுஷா பொள்ளாச்சில இருந்து. அனுஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனுஷா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஓகேடா ஓகேடா, ஒரு கேம் விளையாடலாமா?
3: ஓகே
2: ஓகே. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ப்ளூ கலர்ல
2: மூணு மூணு பொருள், பொருளா இருக்கலாம், ஏதாவது ஒன்னு ப்ளூ கலர்ல சொல்லுங்க.
3: ப்ளூ கலர்ல கை. ப்ளூ வெயில்.
2: ஓகே.
3: வாட்டர்.
2: ஓகேடா, வாட்டர் கூட. ஓகேவா, நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஓகே சரிடா, என்ன பாட்டு வேணும்
3: இன்னைக்கு?
2: ஓகேடா, போட்டுடலாம். ஸோ இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இன்னைக்கு கால் பண்ணி பேசின எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதாப்ரியா. நிகழ்ச்சியோட நிறைவான பாட்டு வந்துட்டே இருக்கு, டியூட் படத்துலேருந்து.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. கேட்டாலே இனிக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம்.

0: பூவரசன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 11:21.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: கேளுங்கள், இன்று மதியம் 12 மணிக்கு உங்கள் FM ரெயின்போ 103 கோவையில் கேட்டாலே இனிக்கும் கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியதை கேட்டோம். என் மன வானில் படத்திலிருந்து 11:27, 15:00.

0: காதல் கோட்டை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியதை கேட்டோம்.
1: நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயனை வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
2: ஐயா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே, காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவரு இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
0: நாடகத்தை முழுமையாக கேட்க காத்திருப்போம். இன்று மாலை 4 மணிக்கு ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
1: நான் தான் அரக்கிருக்க பைத்தியக்காரன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.
0: ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் இன்று மாலை 4 மணிக்கு. கேட்டாலே இனிக்கும் பாடல்களில் அடுத்து

பொன்மனம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குழுவினரோடு பாடி இதை கேட்டோம். கேட்க காத்திருப்போம். இன்று பகல் 1:10 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்

பூவேலி படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 12:03. இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், என் ஸ்ரீவத்சா அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள்.

1 10 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் அனுபவ கருத்துக்கள். 1:55 பாடல் 1, 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். ஊர்ப்புறத்திலே 2:30 விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 ஜெய்ஹிந்த் செண்பகராமன். வரலாற்று நாடகம், எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன், அமைப்பு எஸ் விஜயகுமார். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் சாமநத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி குழந்தைகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 திரைகாணம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைப்பணம் திரைப்பட பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். இவர நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும். சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:30 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா, விதூஷி பிரதிமா திலக் அவர்களின் பாட்டு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நேயர்களே, சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என் ஸ்ரீவத்சா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளி துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளி துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா்.

0: தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர

0: கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 12:50. 10 நொடி.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து. ஆர்பிஐ யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். முதலில் சேர்ந்திசையாக வீரோன்கா கைசா ஹோ வசந்த் என தொடங்கும் ஹிந்தி மொழி பாடல்.

சேர்ந்திசை கேட்டோம் இனி மெல்லிசை பாடல்கள். முதலில் பி எஸ் சசிரேகா கே பி மோகன் பாடியிருக்கும் பாடல்

0: Iran had reiterated that the crucial maritime corridor will remain closed unless the United States alters its stance. A Panama-flagged cargo ship with 24 crew members, mostly Chinese on board, sank in the Bay of Bengal yesterday. Officials said the ship sank about 240 nautical miles off the Odisha coast. 20 of the crew members on the ship, MV Ocean Winner, were Chinese, 3 Myanmarese and 1 Bangladeshi. The ship was heading to Singapore, carrying 72,100 million tons of iron ore fines from Odisha. Indian Coast Guard and the Indian Navy have launched a rescue operation. So far, 2 persons have been rescued from the waters. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Odisha and coastal Andhra Pradesh today. The IMD has forecast heavy rainfall conditions at isolated places over Arunachal Pradesh, Assam, coastal Karnataka, East Uttar Pradesh, Gangetic, West Bengal and Jharkhand today. And in cricket, India were 110 for 2 against host Sri Lanka on day 1 in the second and final test of the series in Colombo when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: கனிந்த வாழ்வு. எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.
3: கனிந்த வாழ்வு என்கிற இந்த தலைப்பே மிகவும் சுவையாக இருக்கிறது. சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையை பற்றிய சிந்தனை என்பது இப்போது மிகவும் அதிகரித்து விட்டதாக நான் கருதுகிறேன். அதேபோல் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை பலருக்கு இருக்கிறது என்றாலும் கூட வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இல்லாமலேயும் இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முன்பெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. நல்ல வண்ணம் வாழ்ந்தாலேயே அந்த வாழ்க்கை வெற்றி என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் வெற்றி பெறுவது எப்படி, நன்றாக வாழ்வது எப்படி, நலமாக வாழ்வது எப்படி என்றெல்லாம் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகின்றன. முன்பெல்லாம் வாழ்க்கை என்பது இயல்பாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை வெற்றி பெறுவது எப்படி என்பதற்காகவே இப்போது கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகின்றன, பயிற்சி மன்றங்கள் நடத்தப்படுகின்றன என்று பார்க்கிறபோது, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையை தவிர வெற்றி பெறுவது வாழ்க்கை அல்ல. வெற்றி பெறுவது தான் வாழ்க்கை என்று நாம் நினைத்திருந்தால் அந்த வெற்றி ஒரு போராட்டத்தால் தான் வருகிறது, அல்லது ஒரு போட்டியினால்தான் வருகிறது. ஆனால் போராட்டமும் அல்ல, போட்டியும் அல்ல, வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்று என்பது பலருக்கு தெரிவதில்லை. அந்தந்த நேரங்களில் தான் நாம் வாழ்கிறோம், அந்தந்த நொடியில் தான் வாழ்கிறோம் என்று புத்தர் பெருமான் சொல்வார். வாழ்க்கை என்பது என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை இருக்கிறது. அந்தந்த சூழ்நிலையில் அதை எப்படி நாம் சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை அமர்கிறது. இதை சொல்லுகிற போது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார். நீங்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறீர்கள், அல்லது ஒரு படகில் போகிற போது கவிழ்ந்து விடுகிறது, அப்போது உங்களுக்கு நோக்கம் நீந்துவது மட்டுமே இருக்குமே தவிர புலம்புவது, இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, அல்லது வேறு உதவிகள் கேட்டு அலர்வது என்றெல்லாம் இல்லாமல் நீந்தி கரையேற வேண்டும் என்கிற நினைவு மட்டும்தான் உண்டு. ஆனால் நிலத்தில் இருக்கிற போது நீந்தி கரையேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வராது, ஏனென்றால் அங்கு அது தேவையற்றது. அதே போல் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று சொல்கிற போது வாய்ப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது, உங்களுக்கு கனி தரப்பட்டிருக்கிறது என்றால் அதை உண்ண வேண்டும், அதை எடுத்து வைத்து கொள்ளலாம், நாளை வரும், நாளை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் எண்ணியிருக்க முடியாது. ஆகவே வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் மிக பிரமாதமாக வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது என்பது சற்று அதீதமான ஒரு எண்ணமாக நான் கருதுகிறேன். நான் ஒரு இயல்பான மனிதன் என்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் இயல்பானது என்று தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர போராடி வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம்

நான் நினைப்பதில்லை. இதை சொல்லுகிற போது எனக்கு வேறொன்று நினைவுக்கு வருகிறது. எல்லோரும் இலக்கு இலக்கு என்றெல்லாம் பேசுவார்கள், கோல் செட்டிங் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்றைக்கு இளைஞர்களை நாம் கெடுத்து வைத்திருக்கிற வார்த்தையே இந்த கோல் செட்டிங் என்பதுதான். கோல் செட்டிங் என்பது இலக்கு குறித்து கொள்வது என்பது ஆசையினுடைய அடிப்படையால் தான் வருகிறது. நான் வந்து ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும், ஒரு நடிகனாக மாற வேண்டும், அல்லது ஒரு மருத்துவராக மாற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் இலக்கை குறித்து கொள்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பது மட்டுமே பொருள். இன்னும் சொல்லப்போனால், அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ இல்லையோ அவர்களுடைய பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளை பெரிய பொறியாளராக வர வேண்டும், அதே போல் பெரிய மருத்துவராக வர வேண்டும், பெரிய விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைத்தாலும் அல்லது அந்த பெண் நினைத்தாலும் அவருடைய பெற்றோர்கள் நினைத்தாலும் அது ஆசைதான் என்பது தான் அப்பட்டமான உண்மை. ஆகவே இலக்கு குறித்தல் என்பது ஆசையினுடைய அடிப்படையில் தான் நிகழ்கின்றனவே தவிர அது இயல்பானதல்ல. இதை சொல்லுகிற போது ஐன்ஸ்டீன் ஒன்றை சொல்வார், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்வார். எல்லைகளை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பயணம்தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். பயணப்படுங்கள், நீங்கள் நடக்க தொடங்கிவிட்டாலேயே நீங்கள் செல்கிற பாதை ஒரு பாதையாக மாறிவிடும் என்கிற ஒரு கருத்தியல் இருக்கிறது. ஆகவே நடக்க தொடங்கிவிட்டாலேயே ஒரு பாதை நமக்கு வந்து விடுகிறது, கிடைத்து விடுகிறது என்று இருக்கிற போது, இந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதில் ஒரு இலக்கு என்பது அத்தனை தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்கிற வார்த்தை என்னுடைய மனதில் எப்போதுமே பதிந்திருக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இட்ஸ் ஒன்லி எ ட்ராவல். வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது பயணம் என்று தான் சொல்லுகிறார்கள், வாழ்க்கை பயணம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பயணப்படுங்கள், நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் பலவற்றை நீங்கள் பெறுவீர்கள். எது நல்லது என்பதை தெரிந்து கொள்வீர்கள், எது தீயது என்பதை புரிந்து கொள்வீர்கள், எதை மேற்கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்வீர்கள், எதை தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். ஆகவே பயணம் என்பதுதான் மிக சிறந்ததாக நான் எப்போதும் கருதுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஒன்று, பொதுவாக இங்கிருந்து தூத்துக்குடிக்கு போக வேண்டும் அல்லது மதுரைக்கு போக வேண்டும் என்றால், சீக்கிரமாக போய் சேர வேண்டும் என்றால் விமானத்தில் நீங்கள் சென்று சேர்ந்து விடலாம். அதுவும் கூட ஒரு தவறான கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது. இன்றைக்கு நீங்கள் எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்கிற அந்த பயண நேரத்தை விட விமானத்தில் செல்வது என்பது மிகச் சுலபம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து நீங்கள் அந்த விமான நிலையத்திற்கு செல்லுகிற தூரம் என்பது, அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற நேரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்கள் மீதப்படுத்துகிற நேரத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அங்கு போய் தூங்குவீர்கள் அல்லது நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு ரயிலில் நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு அங்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொன்றை பேசுகிற போது உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்கள். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நண்பர் கூட அங்கே கிடைப்பார். எனக்கு தெரிய, ஒரு பயணத்தின் போது ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலித்து திருமணம் கூட அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி உண்டு. நான் கற்பனையில் சொல்லவில்லை, நிஜமாகவே நடந்தது என்று பார்க்கிற போது, பயணத்தில் தான் இது சாத்தியமே தவிர விமானத்தில் போகிற போது இது சாத்தியமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை என்னுடைய பேரனுக்கு ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில் இடம் வேண்டும். நான் வந்து ஒரு பிரபலமானவன், பலருக்கு அறிமுகமானவன், ஒரு மக்கள் தொடர்பு அதிகம் உள்ளவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய மகள் உரிமையோடு கேட்கிறாள், அப்பா பேரனுக்கு இந்த பள்ளியில் இடம் வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்றபோது, நான் விசாரித்து பார்த்தேன், யாரும் கிடைக்கவில்லை. எப்படி அவனுக்கு அந்த உதவியை செய்வது என்று நான் நினைத்திருந்தபோது ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். எங்கள் சொந்த ஊருக்கு ஏர்வாடிக்கு செல்லுகிற போது அந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எதிரே ஒரு அழகான ஒரு குட்டி பையன், அவரோடு பெற்றோர்கள் வருகிறார்கள். அந்த குழந்தையிடம் நான் கேட்கிறேன், நீ எந்த பள்ளியிடா படிக்கிற, எந்த வகுப்பு படிக்கிறங்கும்போது அவன் யூகேஜி என்று ரொம்ப பெருமை அடித்து கொண்டான். யூகேஜி என்பது மிகப்பெரிய படிப்பாக அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். நான் உடனே கேட்டேன், எந்த பள்ளியில் படிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த பள்ளியின் பெயரை அவன் சொன்னான். அந்த பள்ளியின் பெயரை சொன்னபோதே எனக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்து விட்டது. உன்னுடைய பேரனுக்கு அங்கு தான் ஒரு இடம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அந்த பெற்றோரிடம், அந்த தந்தையிடம் கேட்டபோது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டட் உங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கியில் ஜெனரல் மேனேஜராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர், நீங்கள் வங்கியில் பிரபலமானவர் எழுத்தாளர் என்கிற முறையில் அவருக்கு ஒரு தொலைபேசி பாருங்கள் என்று சொல்லி
அவருடைய

எண்ணை எனக்கு தந்தார். அந்த எண்ணுக்கு மறுநாள் நான் ஃபோன் பண்ணினேன். அவர் வேறு இடத்திலிருந்து வேறு மாநிலத்தில் பணியாற்றி அவர் இங்கு வந்திருக்கிறார், ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன்கிற எழுத்தாளர் நீங்கள், ஒரு வங்கி அதிகாரி என்பதினு மேலாய் தமிழகத்தில் ஒரு எழுத்தாளராக நீங்கள் மிகவும் அதிகமாக அறியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு நாங்கள் இதை செய்கிறோம், நாளைக்கு உங்கள் பேரனை வர சொல்லுங்கள், அவருக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி அவனுக்கு இடம் கிடைத்தது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவசரமாக நான் திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்று விமானத்தில் போயிருந்தால் அந்த குட்டி பையனை நான் பார்த்திருக்க முடியாது, அவருடைய தந்தையாரை நான் பார்த்திருக்க முடியாது, பெற்றோர்களை சந்தித்திருக்க முடியாது. அவன் படித்திருக்கிற பள்ளியில் என்னுடைய பேரனுக்கும் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள், வாய்ப்புகள் நிகழாமல் போயிருக்கும். இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், எல்லைகளை வெறுக்க வேண்டும், பயணங்களைத்தான் நாம் விரும்ப வேண்டும். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், ஐ என்ஜாய் த ட்ராவல் என்பதைப் போல, நீங்கள் எல்லைகளை வரையறுத்து கொள்வதை காட்டிலும் நீங்கள் பயணப்படுங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி என்பது பலர் பலவிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். புகழ் என்பது வெற்றி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பதவிகளில் அமர்ந்து விடுவது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சொத்து சோகங்களை சேர்த்து விட வேண்டும் என்பதில் பலர் வெற்றி என்று கருதி இருக்கிறார்கள். எண்ணி பார்த்தால் எதுவுமே நிலையற்றதாகத்தான் இருக்கிறது. பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் அந்த பதவி அதில் போய் அமர்வது என்பது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை இழக்கிற போது அவர்கள் எவ்வளவு தூரம் அழுது கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததைப் போல துயரப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பது நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். அதேபோல் சொத்து சுகங்களை சேர்க்கிறவர்கள் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று சேர்ப்பார்கள். சேர்த்து விட்டு ஒரு நாள் அதை இழக்கிற போது, தவறான வழியில் ஈட்டிய பணமாக இருந்தால் அதை இழக்கிற போது அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும், அவர்கள் எத்தனை அவமானப்படுவார்கள் என்று பார்க்கிற போது தெருவோரத்தில் இருக்கிறவனுடைய மகிழ்ச்சி நமக்கு இல்லையே என்கிற உணர்வு அவர்களுக்கு வரும். பதவி தராத ஒரு மகிழ்ச்சியை, நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் தராத ஒரு நிறைவை, அல்லது உங்களுக்கு இருக்கிற புகழ் தராத ஒரு போதையை வாழ்க்கை என்பது உங்களுக்கு தரும் என்பதை உணர்ந்தால் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். இந்த பக்குவம் எப்போது வருகிறது என்றால் வயதான பிறகுதான் வரும். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வருகிறது என்றால் அது சற்று அதீதமாகத்தான் நான் கருதுகிறேன். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வரக்கூடாது. நான் தொடக்க காலத்திலேயே இந்த பக்குவம் வர வேண்டும் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் தொடக்க காலம் என்பது போராடுவதற்கான ஒரு காலம், இலக்கை எட்டுவதற்கான அல்ல, வாழ்க்கையை எட்டுவதற்கான ஒரு முயற்சி என்பதாகத்தான் அவர்களை வைத்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விளைகிற எல்லாமேயே நமக்கு வெற்றியை தந்து விடுவதில்லை. வாழ்க்கை வாழத்தானே தவிர வேறு எதற்கும் அல்ல. அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் எப்போது அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த வாழ்க்கையை வாழ்ந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நாமே வாழ்ந்து நமக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்வது என்பது மற்றவர்கள் சொல்கிற அனுபவத்தை விடவும் மிகச் சிறந்ததாக நான் கருதுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்று அவர் சொல்வார். நாம் பார்த்தது பல நூறு, அதே போல நாம் சந்தித்த துன்பங்கள் பல நூறு பல கோடி, ஆனால் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு சேர்த்து தருகிற ஒன்றுதான் அனுபவம். இந்த அனுபவம் என்பதுதான் மிகச் சிறந்த ஒன்றாக வாழ்க்கையில் கருதப்படுகிறது. இன்றைக்கு கூட பேசுகிற போது, ஒரு பணிக்கு சேர்கிற போது முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டு வேலைக்கு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன் அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. முன் அனுபவம் இல்லை என்றாலும் கூட தள்ளி விடுகிற போது கடலில் நீந்தி வருகிற ஒரு இளைஞனைப் போல அவன் வாழ்க்கையை பயில தொடங்கி விடுவான். அப்படித்தான் வாழ்க்கை என்பது நாமே நாம் கற்று அறிந்து கொள்வதே தவிர மற்றவர்கள் சொல்லி வாழ்க்கை என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் நிரூபிக்க வேண்டும்.

உண்மையை பேச வேண்டும் என்று ஹரிச்சந்திரன் கற்றுத்தந்திருக்கிறான், என்னுடைய பெற்றோர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதற்காக எல்லா இடங்களிலும் நான் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்க இயலாது. இந்த சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நான் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய பொய்யை சொல்வது கூட தவறில்லை என்றே வள்ளுவன் சொல்லுகிறான். பொய்மையும் வாய்மை இடத்த என்று வள்ளுவன் சொல்வது அதுதான். இந்த பொய் என்பது எனக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துமேயானால் அதை நான் பின்னாளில் அந்த குற்றத்தை தவிர்க்கலாமே தவிர அந்த நேரத்தில் ஒரு பொய்யை சொல்வதில் தவறில்லை. அதே போல ஒரு பொய் என்பது நன்மையை ஏற்படுத்துமேயானால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். நாம் சொல்வதில்லையா சில பெண்களிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற போது அது பெரிய பொய், ஒரு மகத்தான ஒரு பொய். ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற போது அந்த பொய்யில் கூட ஒரு நன்மை இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனாலும் உள்ளூர தெரியும் அது பொய் என்று. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன், சில கவிதையை பற்றி இந்த கவிதையை பற்றி கூட்டங்களில் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். பாராட்டு விழாக்களுக்கு என்னை அழைக்கிற போதெல்லாம் நான் பொய் பேசுவதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் என்று பொருள். பாராட்டு விழாவுக்கு அழைத்துவிட்டு பொய் பேசக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தால் எப்படி என்று நான் கேட்பதுண்டு. பாராட்டு விழாவுக்கு அழைப்பதே வந்து பொய் பேசுவதற்காகத்தான். அங்கு வந்து உண்மையை பேசி கொண்டிருந்தோமே ஆனால் அந்த இடத்திற்கு அடுத்த முறை நம்மை அழைக்க மாட்டார்கள். ஆகவே வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான சூழல், அது மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற பயன், இவற்றை பொறுத்து தான் அமைய வேண்டுமே தவிர வாழ்க்கை என்று யாரும் ஒரு புத்தகத்தை எழுதி தரவே இல்லை. அது அவரவருடைய அனுபவம். என்னை பொறுத்தவரை கனிந்த வாழ்வு என்பது குறித்து நண்பர்கள் கேட்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு கனிந்த வாழ்க்கை தான். பொதுவாக முதிர்ந்த வாழ்க்கை என்பது முதிர்ந்து முற்றி போனது அல்ல, கனிந்து போன வாழ்க்கை என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய வயதை நான் சொல்ல மாட்டேன். இதுவரை நான் வாழ்ந்த காலத்தில் நான் பெற்ற செல்வம், நான் வகித்த பதவி இவற்றையெல்லாம் விட நான் பெற்ற அனுபவம் என்பதும் இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்திருக்கிற விஷயங்கள் என்பது தான் நான் படித்த படிப்பு, நான் பெற்ற மற்றவை எல்லாவற்றை விட மிகச்சிறந்தது என்பதனால் அதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் எப்போதும் அடைவேன். நான் இயல்பாகவே ஒரு எழுத்தாளராக இருப்பதற்கு ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு துயரங்கள் நமக்கு ஏற்படுகிற போது துன்பங்கள்

ஏற்படுகிற போது அதை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அதிலும் உண்மை இருக்கிறது, அதை முற்றிலுமாக நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய துயரங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிற போது நாம் ஒரு கேலி பொருளாக மாறிவிடுவோம், நாம் கேவலமாக கூட அவர்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய பிரைட் சைடு, வெளிச்சமான பக்கத்தை மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பேமே தவிர இருண்ட பகுதிகளை சொல்வதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். ஆகவே இருண்ட பகுதிகளை சொல்ல தேவையில்லை. அனுபவங்கள் கூட அப்படித்தான். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்று சொன்னால் நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தான் நல்லது. நான் வந்து மோசமான அனுபவங்களை பெறுகிற போது அதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான பெருமை இல்லை, இந்த சமூகத்திற்கும் பயனில்லை. நாம் பட்ட துயரம் மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த துயரங்களை அவர்கள் பட்டால்தான் அவர்களுக்கு புரியுமே தவிர நாம் சொன்னதால் அவர்களுக்கு புரிவதில்லை. சில நேரங்களில் பெற்றோர்கள் இப்படி சொல்வார்கள், நான் பட்ட துயரம் என் பிள்ளை படக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கு ஏராளமான சொத்து சுகத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், செல்வங்களை தருகிறேன், என்னுடைய துயரங்கள் என்னோடு போகட்டும், அவனுக்கு துயரங்கள் கூடாது என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். அந்த கருத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் பட்ட துயரத்தை விடவும் அதிகமான துயரங்களை அவர்கள் படுகிற போது தான் அவர்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கான, எதிர்கொள்வதற்கான ஒரு திராணியை அவர்கள் பெறுவார்கள், பலத்தை பெறுவார்கள் என்று பார்ப்பதற்கு இயற்கையாகவே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒட்டகம் குட்டி போடுகிற போது நின்று கொண்டே தான் குட்டி போடும். அது உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ குட்டி போடுவதில்லை. நின்று கொண்டே குட்டி போடுகிற போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இரண்டாவது மாடியிலிருந்து ஒரு பொருளை தூக்கி எறுவதை போல அவ்வளவு உயரத்திலிருந்து அந்த குட்டி கீழே விழும். தொப்பென்று அந்த குட்டி கீழே விழுகிற போது அந்த தாய் உடனடியாக அதை முகர்ந்து பார்ப்பதில்லை, அதை நக்குவதில்லை. மாறாக அது தன்னுடைய காலால் உதைத்து தள்ளும். இது வந்து இங்கிருந்து ஒரு 10-20 அடி தள்ளி போய் அந்த குட்டி விழும். விழுந்த பிறகு அந்த அதிர்ச்சியில், அதுவரை அது ஒரு கருப்பையில் இருந்திருக்கும், சுற்றி தண்ணீர் உள்ள உலகம், வெளிச்சமில்லாத ஒரு உலகம், அதுவரையில் அதுவரை அந்த குட்டி அதில் இருக்கும். தாய் வந்து அதை எட்டி தள்ளுகிற போது அது தூர போய் விழுகிறது. அங்கிருந்து அது எழுந்து ஓடி வந்து தன்னுடைய தாயிடம் வந்து சேர்ந்து கொள்ளும். எழுவதற்கான பயிற்சியும் அங்கிருந்து ஓடுவதற்கான பயிற்சியும் யாரும் தரவில்லை, அதுவாக கற்றுக்கொண்டது. வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய துயரங்களால் தான் நாம் கற்றுக்கொள்கிறோமே தவிர மற்றவர்கள் சொல்வதால் நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. பட்டால்தான் தெரியும் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறது. ஆகவே துயரங்கள் என்பது நாம் பட்டு அனுபவிக்க வேண்டும், பிறர் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லிக்கொண்டிருக்க இயலாது. என்னுடைய சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்றால் அதுதான் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய மோசமான பகுதிகளை யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மோசமான பகுதிகள் என்று இருக்கிறது என்றாலும் கூட சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த வகையில் சிறந்த பகுதிகளை அவர்கள் சொல்வதற்கட்டும், மோசமான பகுதிகளில் நீங்கள் கற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இது தவறு என்பது. அனுபவத்தைப் போல மிகச்சிறந்த ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. என்னை பொறுத்தவரை விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான மனிதர்களோடு என்று பார்க்கிற போது எந்தெந்த வகையான மனிதர்களை எப்படி கையாள்வது என்கிற கலையை நான் கற்று வைத்திருக்கிறேன். ஒன்றை பெருமையோடு சொல்ல வேண்டும், நான் ஓய்வு பெறுகிற போது அதற்கான ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நன்றி பேச வேண்டும், நன்றி உரை நிகழ்த்த வேண்டும். நான் இப்படி பேசினேன், இதுவரை நான் வங்கியில் பணியாற்றிய போது எனக்கு மிகச்சிறந்த அதிகாரிகள் கிடைத்திருக்கிறார்கள், அதற்கு நான் கொடுத்து வைப்பதாக நான் கருதுகிறேன். வங்கி வாழ்க்கை என்பது மிகச்சிறந்ததாக எனக்கு அமைந்தது. அதற்கு காரணம், எனக்கு வாய்த்த உயர் அதிகாரிகள் எல்லோரும் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பொய் கலவாமல் நன்றி அறிதலோடு நான் தெரிவித்தேன். இரண்டொரு நாட்கள் கழித்து ஒரு அதிகாரி எனக்கு தொலைபேசினார், எர்வாடி ராதாகிருஷ்ணன், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான், ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் நினைப்பது போல நான் ஒரு நல்ல அதிகாரி கிடையாது. நான் பல பேரை கெடுத்திருக்கிறேன். என்னிடம் பணியாற்றியவர்கள் பலருக்கு பதவி உயர்வுகளே வருவதில்லை. நான் ஒரு சாடிஸ்ட், மற்றவர்கள் நன்றாக இருப்பது எனக்கு பிடிப்பதில்லை. பலரை நான் கெடுத்திருக்கிறேன். தனியாக இருக்கும்போது நான் புலம்பி இருக்கிறேன். ஆனால் உங்களை பொறுத்தவரை வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை. ஐ கான்ட் பி அதர்வைஸ், வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை என்றால் நீங்கள்தான் என்னை நல்லவராக வைத்திருந்தீர்கள் என்பதை சொல்லுகிற போது உங்களுக்குத்தான் அதில் பெருமை என்று சொன்னபோது நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவராக இருப்பது என்பது இயல்பான ஒன்று, யாரும் நல்லவராக இருந்து விடலாம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமே, அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நல்லவனாக இருந்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் நான் நல்லவனாக இருந்து பயனில்லை.
நான் நல்லவனாக இருக்கிற போது என்னை சுற்றி இருக்கிறவர்களும் நல்லவர்களாக இருப்பதை நான்

உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் டு கீப் எவ்ரிபடி குட். அப்படி இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியை கூட சொல்லுகிற போது பர்னாஷாவிடம் ஒருவர் கேட்டார், ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டார். நான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டபோது பர்னாஷா சொன்னார், பி என்று சொன்னார். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதற்கு பதில், மகிழ்ச்சியாக இருப்பது தான் பதில். மகிழ்ச்சியாக இருந்தாலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். அது ஒரு சிறிய நகைச்சுவையாக நமக்கு தோன்றினாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரமும் கிடையாது, எந்த வழிவகைகளும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று யாராவது ஒரு புத்தகம் எழுதியிருந்தால் அது ஒரு உரைநடையாக ஒரு தியரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரவரது இயல்பாக இருக்க வேண்டும். அவரவர் இயல்பாக இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருப்பார். சொல்லிக் கொடுத்த யாரும் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. எப்படி என்ற வரிசையில் இது வரவே வராது. நல்லவர்களாக இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்கள் தான், அதுதான் வழி. மிகச்சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தரை எடுத்துக்காட்டாக காட்டினால் போதும் என்கிற போது நமக்கு பட்டென்று நினைவு கூறுகிறவர் காந்தி நினைவு கூறுவார், காமராஜ் நினைவு கூறுவார், இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் நினைவு கூறுவார்கள். ஆகவே இந்த எடுத்துக்காட்டுகள் என்பது மிகச்சிறந்த மனிதர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த கனிந்த வாழ்க்கை என்பது எடுத்துக்காட்டுகளாக நம்மை உருவாக்குகின்றன. என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நான் இந்த சமூகத்திற்கு பயப்படுவதை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு வளர்கிறார்கள். நான் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அப்படி நான் இருக்கிற போது என்னிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நினைவுக்கு வருகிறது, ஒரு முறை என்னுடைய மூத்த மகன் சொன்னான், நான் படிக்கிற தலைவர்களுடைய புகழெல்லாம் பெருமையெல்லாம் அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் என்னுடைய பாடத்திட்டங்கள். தே ஆர் ஒன்லி மை சிலபஸ். என்னுடைய மகன், நீங்கள் என்னுடைய பாடத்திட்டம் அல்ல, யூ ஆர் நாட் மை சிலபஸ், யூ ஆர் மை ரோல் மாடல் என்று சொல்லும்போது நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்றால் அவன் கற்றுக்கொள்வதற்கான நல்ல விஷயமாக, நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்கிற கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அப்படித்தான் நாம் எல்லோரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு குடிகார தந்தை தன்னுடைய மகனிடம் குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். அதே போல் மோசமான வழியில் பணம் ஈட்டுகிற ஒருவன் நீ ஈட்டுகிற பணம் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று மகனுக்கு சொல்வதில் அர்த்தமில்லை. நாம் மற்றவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, மற்றவர்கள் நம்மிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது நாம் மற்றவர்களை நன்றாக நடத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ரகசியமாக நான் கருதுகிறேன். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது, அன்பிற் சிறந்த தவமில்லை என்று பாரதி சொல்வான். நீங்கள் அன்பு என்பது ஏதோ ஒரு உணர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு சிறிய சொல் என்று நினைத்திருக்கிறோம், அது ஒரு பெரிய மந்திரம். இந்த அன்பு என்பது மிகச்சிறந்தது வாழ்க்கையில் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை முல்லா நசுருதீனும் அவருடைய மனைவியும் ஒரு படகில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலில் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது முல்லா நசுருதீன் பளபளப்பாக கூர்மையான ஒரு கத்தியை நீட்டி மனைவியிடம் காட்டுகிறார். நீயும் நானும் இங்கே தனியாகத்தான் இருக்கிறோம், என் கையில் பளபளப்பான கூரிய கத்தி இருக்கிறது, இந்த இடத்தில் உன் கழுத்தை அறுத்து உன் பிணத்தை கடலில் தூக்கி எறிந்து போட்டால் யாருக்கும் தெரியாது, யாரும் என்னை கேட்கவும் முடியாது என்று பயமுறுத்துகிற போது அந்த பெண் சிரித்தவாறே புன்முறுவல் பூத்தவாறே பேசாமல் இருக்கிறாள். உனக்கு பயமில்லையா, நான் மிரட்டுகிறேன், கத்தியை பார்த்து பயமில்லையா என்று கேட்டபோது அந்த பெண் சொல்கிறாள், கத்தி பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது கூர்மையானது, என்னை வெட்டிவிடும், குத்திவிடும், என்னை கொலை செய்துவிடும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது, என் மீது அன்பு பாராட்டுகிற கணவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது, என் மீது அன்பு செலுத்துகிற உங்கள் கையில் அது இருக்கிறவரை எனக்கு இந்த கத்தியால் எந்தவித தீமையும் ஏற்பட போவதில்லை, நான் பயப்படவில்லை, ஏனென்றால் நீங்கள் என் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்று அவள் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பு என்று மனதில் இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் நாம் அன்பிற்குரியவர்களாக மாறிவிடுவோம். அரவிந்தர் அன்னை ஒன்று சொல்வார், அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் தருகிற போது அது நமக்கு திரும்ப கிடைக்கிறது என்று அவர் சொல்வார். அதாவது கொடுத்து வாங்குதல் என்பதில் அது ரொம்ப முக்கியமான இடம். எப்படி வந்து ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு முன்பு நாம் பணம் செலுத்தி இருக்க வேண்டுமோ, அதே போல் அன்பை பெற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது அன்பு எனப்படுவது யாதென கேட்டேன், அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் சொன்னான் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள். அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது தானே தவிர, மற்றவர்கள் நம் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க முடியாது.

0: அதைத்தான் வள்ளலார் மிக அழகாக சொல்லுவார். ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரே தவிர, ஆறுயிர் அனைத்தும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பிக்கவில்லை. அன்பு என்பது கொடுத்து பெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பாக இருங்கள், மற்றவர்களை மதியுங்கள், உங்கள் மனத்தில் இருக்கிற அந்த தான் என்கிற அகந்தையை அழித்து விட்டு பாருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கனிவான ஒரு வாழ்க்கையாக, கனிந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும், கிடைக்கும். அதை பெறுவதற்காக நாளும் நீங்கள் நலமாக இருங்கள்.
1: எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பரத்வாஜ் குரலில் இசையில் நாம் ரசித்தோம் பாண்டவர் பூமி படப்பாடலை. நேரம் 1:44 நொடி. தொடர்வது மாநிலச் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தை ஒட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டும் என அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை

0: அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11ஆவது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிந்தனர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான

0: முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக இரண்டு மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
3: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: மாட்டிக்கிட்டீங்க. ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: பாடல் ஒன்று கேட்போம்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். பிஎம் வித்யலட்சுமி திட்டம். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான செலவுகளை எந்த உத்தரவாதமோ பிணையோ இல்லாமல் கடன் வழங்கும் ஒரு கல்வி திட்டம். நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக 2024-25 முதல் 2030-31 ஆண்டு வரையிலான காலத்திற்கு மொத்தம் 3600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 700,000 புதிய மாணவர்களுக்கு வட்டி மானியங்களுடன் கடன் வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2026 அதாவது இந்த ஆண்டிற்கான வட்டி மானியம் மின் வவுச்சர்கள் மற்றும் CBDC எனப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய பணப்பைகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களின் உயர்கல்வி கனவு நிறைவேற வறுமை ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக 2020 கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு கடந்த 2024 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். இதன்படி QHEI எனப்படும் தரச்சான்று பெற்றுள்ள 860 உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 22,00,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்துள்ளது மத்திய அரசு. இந்த கடனுக்கு பிணையமோ உத்தரவாதமோ தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியின் முதல் வருடம் தொடங்கி படிப்பு முடியும் வரை ஆகும் செலவுகளுக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 75% வரை பிணையில்லாத கடன் கிடைக்கும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த பிரிவில் கடன் பெறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய கடனுக்கு 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். இது அவர்கள் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை வழங்கப்படும். பயன்பெற விரும்பும் மாணவர்கள் முன்னர் சொன்ன 860 தரச்சான்று பெற்ற கல்லூரிகளில் ஒன்றில் சேரும் தகுதி உடையவராக இருக்க வேண்டும். மேலும் 10 மற்றும் 12 வகுப்பு நிறைவு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் இளங்கலை அல்லது முதுகலை அல்லது ஏதேனும் ஒரு ஒருங்கிணைந்த படிப்புக்கு ஒரு முறை மட்டுமே கடனை பெற முடியும். விண்ணப்பதாரர் இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அரசின் வேறு எந்த திட்டத்திலும் பயனாளியாக இருக்க கூடாது. இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தில் கடனை திருப்பி செலுத்த கல்வி படிப்பு முடித்த பின் 15 ஆண்டுகள் அவகாசம் தரப்படுகிறது. இத்திட்டத்திற்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். www.pmvidyalakshmi.gov.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்க மற்றும் பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் கல்வி கடன் திட்டங்கள், அதற்கான தகுதி அளவுகோல்கள், வட்டி விகிதங்கள், திருப்பிச் செலுத்தும் முறை போன்ற பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசையை கேட்கலாம். கந்தக்கோட்டை படத்திலிருந்து டிப்பு தினா பாடியது.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அதை பார்த்து கொடுக்கணும், செலுத்தி கொடுக்கணும். அப்போ சர்வீஸுங்கிறது வந்து இதில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதில் எங்களுடைய தொழிலில் வந்து சர்வீஸு. கடந்த 1 வருஷமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்கில் என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறது எல்லாத்தையுமே.
3: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: தொடரும் பாடல் ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து தனுஷ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தீ பாடியது.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரு இசை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடலை வந்து சேர்க்கணுங்க. பண்ண ஆரம்பிக்கிறவங்க போயிட்டு நம்ம ஒன்றா போய் ஒன்றா வாங்க முடியாது. அது வாங்கினோம்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மில் வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாள் ஆகினா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்கள் திடீர்னு வெளியிருந்து நிறையா வாங்கிட்டு வந்தீங்கன்னா
2: மாட்டுப்பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
4: கேட்டு பயன்பெறுவோம்.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்கின் பயன்கள், பிளாஸ்ட் ஃப்ரீசரின் பயன்பாடு, உணவு மற்றும் உணவு சார்ந்த பொருட்கள் மட்டுமல்லாம விவசாயம் மற்றும் சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் குளிர்பதன கிடங்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அதன் அமைப்பு சார்ந்த சில தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம், நான் அனந்தகிருஷ்ணன், முதல் தலைமுறை தொழில் முனைவோர். கடந்த 25 வருஷமா வந்து நான் இப்ப இந்த தொழில இருக்கேன். குளிர்பதன கிடங்கு வந்து அமைச்சு கொடுக்கறதா என்னுடைய தொழில். என்னோட பேக்ரவுண்டு வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அங்கே பொருட்கள்லாம் எப்படி சரியான விலை கிடைக்காம பாதுகாக்க முடியாமல் ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்ததுனால இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தது 1998. ஒரு 2 வருடம் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 2 வருடம் கழிச்சதுமே இந்த தொழிலுக்குள்ளே இறங்கிட்டேன். இன்றைக்கி 25 வருஷம் கடந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 ஒரு 3500 வாடிக்கையாளர் எங்கிட்ட இருக்கிறாங்க.
0: என்ன மாதிரியான பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்க அமைக்கலாம், நீங்க எதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க?
1: வெவ்வேறான பொருட்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இந்த பொருளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு கிளைமேட்டை ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இதோட தொழில். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட் கிரியேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், ஒரு காலச்சூழல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா எந்த பொருளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா அந்த பொருள் வந்து ரொம்ப நாட்கள் நம்ம அதை நீட்டிச்சு வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது எங்களுடைய தொழில். கடந்த 25 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க நாங்கள் பண்ணி கொடுத்த பொருட்கள் இருந்து. அவங்க மூலியமாக நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணி இன்றைக்கி வரக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
0: ஒரு தடவை குளிர்பதன கிடங்கு அமைச்சிட்டோம்னா அதை எவ்வளோ நாள் வரைக்கும் நல்ல முறையில் வச்சுக்கலாங்க?
1: குளிர்பதன கிடங்குடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து 15 வருஷம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு லைஃப்னு சொல்கிறது வந்து 15 வருஷம். நாங்கள் வாரண்ட்டி கேரண்டின்னு கொடுக்குறது 2 வருஷம். 2 வருஷத்துக்கு நாங்கள் டோட்டலாக டேக் கேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். வருஷம் 2 டைம் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு சார்ஜஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் போய் பண்ணி கொடுத்து மெயின்டைன் பண்ணுவோம். பொதுவாக இந்த பஃப் பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் தான், அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து இத்து போகிற பொருள் கிடையாது. மேபி அந்த ஷீட்டில் இருக்கிற பெயிண்ட் போகலாம், ஏதாவது மலைத்தடிப்பட்டு துருப்பிடிகள் இந்த மாதிரி இருக்கலாம் ஒழிய 15 வருஷம் வந்து உறுதியாக எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே, என்னோட பிராண்டுன்னு இல்லை எந்த ஒரு கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் நல்ல முறையில் அதை யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த பொருளெல்லாம் வந்து இந்த பொருளை கரெக்டாக இந்த வேலை தெரிஞ்சவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா 15 இல்லை 30 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம கார் மாதிரி தான், நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக வச்சுருக்கணும், கரெக்டாக பண்ணவங்களாக இருக்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரை குறைய

0: தெரிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து ஒன்று பண்ணிட்டு போகும்போது என்னன்னா 6 மாதத்துல இல்லை 1 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த மாதிரி சமூகம் நடந்துடும். இந்த துறையில் வந்து அதுவும் இருக்குது உங்களுக்கு. அதனால் நாங்கள் வாடிக்கையாளருக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரேட்டை மட்டும் பார்க்காதீங்க, தரம் இருக்கான்னு பாருங்கள், எத்தனை வகை பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஏற்கனவே பண்ண வாடிக்கையாளர்களோட திருப்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாமே இருக்குது, பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே நடத்த முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க, 3 வருஷம் மேலே நடத்த முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்து எங்கள் கூட ஆரம்பித்த கம்பெனிகளில் இன்றைக்கி வந்து ஒரு 80% கம்பெனி இன்றைக்கி இல்லை, பண்ண முடியாது. இது ஏன்னா சர்வீஸ் கொடுக்கணும், இது சர்வீஸ் கொடுக்கணும். நீங்கள் வாடிக்கையாளர் நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டால் ஃபோன் எடுக்கணும், வாட்ஸ்அப்பில் வருவாங்க, மெசேஜில் வருவாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். அது இருக்குது, நம்ம பதில் சொல்லணுங்கிறத விட அது ஒரு சேவையாக பண்ணணும். நான் வந்து காலையில் 9 to 5 தான் நான் பேசுவேன் அப்படின்னா பண்ண முடியாது. சில நேரம் பொங்கல் லீவ்லையும் கூட எனக்கு ஒரு வாடிக்கையாளர் பேசிகிட்டே இருந்தார், காலையிலேருந்து பேசினார். நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு ஃபோன்லேயே பேசி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நம்ம பேச மாட்டோம் அப்படின்னா ஆர்டர் வராது. அதனால் வந்து என்னென்னா, நமக்கு வாடிக்கையாளர் தான் மெயின். ஏன்னா அவங்க வந்து எல்லா நாளும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸு அவங்க பேசி ஆர்டர் கொடுத்து நாம் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓட்டி கொடுத்து அவங்க பொருள் உள்ளே வச்சு அவங்க திருப்தி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ண போகிறதில்ல. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் புத்தாண்டுக்கோ இல்லை பொங்கலுக்கோ வாழ்த்து போடுவாங்க, இல்லை நம்ம போடுவோம், அவ்வளோதான். யாரும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது கண்டிப்பாக வந்து அது பண்ணுவாங்க, நம்ம அது தொந்தரவாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நாங்களும் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். இப்போ எங்கள் கம்பெனிலேயே ப்ரொடக்ஷனில் ஒரு மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டா நான் பொறுத்துக்கோணா அப்படிங்கிறத கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து 30 பேர் சும்மா நிற்பாங்க, நான் 30 பேர் சும்மா நிற்கூடாது என்ன பண்ணுவேன், எனக்கு சர்வீஸ் கொடுக்குறவர் வந்து போட்டு நான் வந்து தொந்தரவு பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோடய வாடிக்கையாளர் என்னை நினைப்பாங்க அப்படிங்கிற நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது.
1: இப்போ நீங்கள் இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா?
0: ஆமாம், ஏன்னா ஒரு குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அதை பார்த்து கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அப்போ சர்வீஸுங்கிறது வந்து இதில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதில் எங்களுடைய தொழிலில் வந்து சர்வீஸு. கடந்த 1 வருஷமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்கில் என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறது எல்லாத்தையுமே வாடிக்கையாளர் வந்து அவரோட மொபைல்லே பார்த்துக்கலாம். அப்போது எங்களோட ஆப்பை மட்டும் அவர் டவுன்லோட் பண்ணிக்கணும், நாங்கள் அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அவர் ஒரு 10 கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு கூட வச்சுருக்கலாம், 1, 2, 3 அதில் நம்பர் வந்துடும், அதுலேயே அவர் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ராப்ளம்னாங்க கூட என்னாங்கன்னா உடனடியாக அவருக்கு ஒரு அலர்ட் போயிடும். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கீழே இருக்கக்கூடிய அவங்க யாராவது ஒரு 3 பேர் கொடுப்பாங்க, அந்த 3 பேர்த்துக்கு வந்து நாங்கள் ஆப் கொடுத்துருவோம். அந்த 3 பேர்த்துக்கும் மெசேஜ் போயிடும், ஆப்பும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு 9 மணிக்கு வாடிக்கையாளர் சொல்கிற டைமுக்கு மெயிலில் வந்து போயிடும். உங்களுக்கு கடந்த ஒரு 24 மணி நேரத்துடைய என்ன டெம்பரேச்சர் ஓடிட்டுருக்குது, எதா ப்ராப்ளம் ஆயிடுது, எல்லாம் நரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வாடிக்கையாளருக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொருளை வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் வெப்பநிலை தான் வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்கு, இது வந்து ஒரு டூலாக இருக்குது. நாங்கள் கொடுக்குற குளிர்பதன கிடங்கு எங்கள் சர்வீஸ் டீமும் பார்த்துக்குவாங்க. சர்வீஸ் பிரச்சனை வருதுன்னு வந்து வாடிக்கையாளர் கூப்பிட்டு சொல்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோம், உங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு. அவங்களுக்கும் வந்துடும். இதை வந்து குளிர்பதன கிடங்கு கொடுக்கறது கூட வந்து அடிஷ்னலாக கஸ்டமருக்கு இந்த ஒரு 1.5 வருஷமாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதுக்காகவே ஒன்று பண்ணிவிட்டு இனிமேல் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே மொபைல் ஓரியன்டாக இருக்கிறனால எல்லாருமே ஃபோனில் தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் இங்கேருந்து சென்னை போயிட்டுருப்பார், அங்கே போயிட்டுருப்பார். அங்கிருந்தாங்க கூட வந்து அவருடைய குளிர்பதன கிடங்கு வந்து கரெக்டாக எங்கிட்டிருக்குங்கிறத அவர் அங்கேயே பார்த்துக்கலாம். இல்லை அவர் சந்திக்கிற வாடிக்கையாளரை காமிக்கலாம், இங்கே பாருங்கள் என்னோட இப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கலாங்கிறக்க அது பண்ணியிருக்கோம். வாடிக்கையாளர் இன்னொருத்தர் காமிக்கும் போது எங்களுக்கு அது ஒரு விளம்பரமாகவும் கிடைக்குது.
1: இப்போது இது சார்ந்து வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா?
0: நாங்கள் வந்து தயாரிக்கிறோம், தயாரித்து போய் அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில நேரம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட சவுத் இந்தியா மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக சவுத் இந்தியா பண்ணுறோம். இப்போ நார்த்தில் வடக்கு மாநிலங்களில் எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது அப்படின்னா, இங்கிருந்து பொருட்களை தயாரித்து அனுப்பும்போது அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாம் ஜாஸ்தியாகனாலும் என்ன பண்ணால், அவங்களுக்கு கன்சல்டன்சி மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி சப்சிடிக்கு எங்கே போகணும், யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா என்னோடய கமிஷன் சார்ஜஸ் மாதிரி மட்டும் நான் வாங்கிட்டு டிசைன் கன்சல்டன்சி மட்டும் பண்ணுறோம். ஏன்னா அவங்க பொருளை வந்து அங்கேயே வாங்கிக்கலாம், இப்போ டெல்லியிலையோ அங்கே மும்பையிலே வாங்குறத விட்டுட்டு திருப்பி வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போனோன்னா அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். அப்போ அதனால் நாங்களே என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் இங்கே வாங்க வேண்டாம், நாங்கள் டிசைன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் சொல்கிற டிசைனுக்கு நீங்கள் நாங்கள் எங்கேன்னு சொல்கிறோம் அங்கே நீங்கள் வாங்கி அங்கேயே போட்டுங்க, அவங்களே சர்வீஸும் கொடுத்துருவாங்க நாளைக்கு அப்படிங்கிறனால அப்படி ஒரு சர்வீஸை வந்து தனியாக பண்ணி கொடுக்குறோம். சில வாடிக்கையாளருக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் கூட கன்சல்டன்சி பண்ணி கொடுக்குறோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறோம், 75,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, இப்போ இன்னொரு 1 மாதத்தில் வந்து அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சியும் பண்ணுறோம் சில இதுக்கு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: உட்புறத்திலே எங்கள் உட்புறத்திலே இது ஆகாசவாணியின் உட்புறத்திலே.
4: இப்போ நீங்க இது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய சிக்கல்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, அதை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க?
5: ஆரம்ப காலகட்டங்களில் சவால்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. முதல் முறையாக ஒரு தொழில் முனைவராக வர்றபோது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து எல்லாம் விவசாய குடும்பம். அப்போ வந்து என்னென்னா இதுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. ஆரம்பத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு குளிர்பதன கிடங்குங்காவது அமைக்க முடியுமா, யாராவது நமக்கு வாடிக்கையாளர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி முக்கியமாக அந்த சவால்கள் எல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் யாருக்கு குளிர்பதன கிடங்கு பண்ணி கொடுத்தோமோ அந்த வாடிக்கையாளரை இன்னொரு வாடிக்கையாளருக்கு சொல்லி சொல்லி தான் நாங்கள் வளர்ந்து வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு 6-7 வருஷம் அப்படி தான் ஏற்கனவே ஒருத்தருக்கு பண்ணியிருப்போம், அந்த வாடிக்கையில் இன்னொருத்தருக்கு சொல்லி இன்னொரு சொல்லி அப்படி தான் பண்ணோம். அப்புறம் 2010 அந்த காலகட்டங்கள் வரும்போது கொஞ்சம் விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இங்கே இருந்துச்சு. மக்கள்கிட்ட வந்து குளிர்பதன கிடங்கு போகலாம், இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே பண்ணுறாங்க, இங்கேயே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியும்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. மற்ற பெரிய ஆல் இண்டியா லெவலில் பண்ணுற நிறுவனங்களாக இருந்தாங்க கூட அவங்க கூட போட்டி ஓடுறதுங்கிற விலையில் மற்ற கொள்முதல் எல்லாம் வந்து சவாலாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லோரும் பண்ணுற பொருள் நம்ம பண்ண வேண்டாம். அப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து யார் தீர்க்க முடியாத பிரச்சனை எங்கே இருக்கோ அதையே தீர்த்து கொடுக்கறதுல மெயினாக நம்ம ஃபோக்கஸ்டு அதில் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு வாடிக்கையாளர் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு.
4: குளிர்பதன கிடங்கு அமைப்பு தொழிலில் இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்குதுங்க?
5: சவால்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இன்றைக்கி பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதில் வந்து சவால்கள் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி வாடிக்கையாளர் நம்ம சந்திக்கிறோம், ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்குகிறோம், அதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கையிலிருந்து ஒரு 30-40% போட்டு பொருளாக வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறோம். ஏதோ ஒரு கால சூழ்நிலையினால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பில்டிங் அப்ரூவல் கிடைக்கல, இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன லோனில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரபோது என்னென்னா அவங்களால அந்த குளிர்பதன கிடங்கு அப்படி எடுத்து நடத்த முடியறதில்ல, மேலே கொண்டு போக முடியல. அப்போ அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்காக பண்ணி வச்ச பொருள் இருந்துட்டு விற்க முடியாது. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இதை நாங்கள் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைஞ்சிச்சு. அப்போ எப்படின்னா ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க, 4 வருஷம் ஆகி இந்த பொருள் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல, லோன் வரல, அப்ரூவல் வரல, இந்த மாதிரி நிறைய சிக்கல் அவங்களுக்கு இருக்குது, பேங்க்கில் ஏதோ ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஆனால் அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்பிக்கையாக வந்து பண்ணிடுவோம். அப்போ அவங்க எடுக்கலங்கிற போது அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதெல்லாம் தான் இப்போ என்ன பண்ணணும் ஓரளவுக்கு குறைச்சல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் தான். குளிர்பதன கிடங்குங்கிறது வந்து ஏதோ ஒரு பொருள் பண்ணிட்டு

0: வித்துட்டோம் அப்படின்ட்டு வர முடியாது. பொருள் பண்ணியிருப்போம், நம்ம பொருளை கொண்டு இறக்கியிருப்போம், ஆனால் அந்த குரல் பதன கிடங்கு அங்கே வந்து எல்லாம் மாட்டி முடித்து ஓட்டி கொடுக்குறதுக்கு வந்து 6 மாதம் 7 மாதம் ஆயிரும். சில நேரம் நாங்கள்லாம் முடிச்சிருப்போம், கரண்ட் இருக்காது. கரண்ட் இருக்கும், மற்ற வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா, கஸ்டமர்கிட்ட நாங்களும் வேலையை முடிக்காமல் ஒரு பேமெண்ட்டை கேட்க முடியாது. கடைசி பேமெண்ட்டை வந்து வேலையை முடிச்சு கொடுத்தா கேட்க முடியும். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து என்னென்னா, நம்ம பில் பண்ணதையுமே 100% வரியை கொண்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 30% பேமெண்ட் வந்து வாடிக்கையாளர்கிட்ட இருக்குது, ப்ளஸ் அந்த 30% நாங்கள் வாங்கலை, ஆனால் அதுக்குண்டான வரி அப்படின்னு வரும்போது 18% வரி அப்படிங்கிறது, 18% நம்ம கையிலிருந்து போட்டு அரசாங்கத்தை கட்டிட்டு நம்ம 6 மாதம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே ஏதாவது ஒரு இதாகும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியலி வந்து சிக்கல் இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஜிஎஸ்டி வந்தபோது கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பாலிசியை மாற்றிட்டு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ அதெல்லாம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து சில நேரம் விலையேற்றம் ஒரு சிக்கலாக இருக்குது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாதமாக காப்பரோட விலை உங்களுக்கே தெரியும், தங்க விலை இதெல்லாம் பார்த்து காப்பர் வந்து 900 ரூபாய்க்கு இருந்தது கிலோ, இன்றைக்கி 1425 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு 25 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா விலையேற்றம் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வாடிக்கையாட்ட ஆர்டர் வாங்கியிருப்போம், அந்த 900 ரூபா ரேட்டு அதுக்குண்டான ஒரு லாபம் தான் வச்சு வாங்கியிருப்போம். அங்கே இப்போ செயல்படுத்தி மாட்டிகிட்ருக்கறக்கு இன்னும் 1 மாதம் ஆகலாம், ஆனால் என்னென்னா இப்போ 500 ரூபா ஏறிடுச்சு. இதை போய் நாங்கள் வாடிக்கையாளர் கேட்க முடியாது. இந்த மாதிரி சில நேரம் ஒரு சில சிக்கல்கள் வரும் உங்களுக்கு. இது வந்து எங்களுக்கு இல்லை, எல்லா தொழிலுக்கும் இருக்கும். பட் எங்களில் வந்து அதிகமாக இந்த காப்பருங்கிறது முக்கியமான பங்கு எங்களோட மிஷின்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே. அப்புறம் இப்போது நமக்கு டாலரோட வீழ்ச்சி இதெல்லாமே நமக்கு போய் பார்க்கும்போது என்னென்னா, இதில் எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். ஒன்றா யூரோப்லேருந்து வரணும், மெயினாக யூரோப் தான், இல்லைன்னா சைனா, இந்த ரெண்டும் தான் சோர்ஸ் உங்களுக்கு. அப்போ நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் எனக்கு யூரோப்பு வேணும்னு சொல்லும்போது, கம்ப்ரசர் நம்ம யூரோப்லேருந்து பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது ஒரு விலையாக இருக்கும், நம்ம ஆர்டர் போட்டு வர்றபோது அங்கேருந்து கிளம்புற போது ஒரு விலையாயிரும். இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் நமக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு இதில் லாபம் இருக்கும், ஒரு இதில் லாபம் கம்மியாக இருக்கும். அதை நம்ம 1 வருஷமாக மொத்தமாக தான் பார்க்கணும், ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பார்த்தோம்னா பண்ண முடியாது.
1: இவ்வளவு நேரமும் ரொம்ப பொறுமையாக குளிர்பதன கிடங்கு அமைக்கிறது பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: இந்த ஆகாஷ்வாணியோடைய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு என்னோட அனுபவத்தில் நடந்த நிகழ்வுகளை சொன்னது மூலியமா யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சின்னதாக அவங்களுக்கு பயன் கிடைச்சு, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, ஒரு விவசாயிகளுக்கு, ஒரு வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மக்களுக்கு போய் சேரும்போது அவங்க வந்து குளிர்பதன கிடங்கு துறையிலையோ குளிர்பதன கிடங்கு அமைச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மூலையில் வந்து இது பயன்பட்டுச்சு அப்படின்னா, செலவிட்ட நேரம் வந்து பயன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: இதுவரை விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தந்தார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஒருபுறத்தில் நிகழ்ச்சியில்
1: பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரியாஹாப் யாசிர் நயினார் அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே,
2: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடலை வந்து சேர்க்கணுங்க. பண்ணை ஆரம்பிக்கிறவங்க போயிட்டு நம்ம ஒன்றா போய் ஒன்றா வாங்க முடியாது. அது வாங்கினோம்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மில் வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாள் ஆகுனா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்கள் திடீர்னு வெளியிருந்து நிறையா வாங்கிட்டு வந்தீங்கன்னா.
1: மாட்டுப்பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் இது. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ரசிக்க திருச்சி வானொலி நேயர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர் காத்திருக்கிறார், யாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
0: சத்யநாராயணன் சார் வணக்கம். உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து பெண் பாடல் வந்து சொன்ன சொல்லை மறந்திடலாம்.
0: நல்ல அருமையான பாடல் சார். இணைந்து ரசிக்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

சொன்ன சொல்லை மறக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி வளம் வந்தது பெண் படப்பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி டி எஸ் பகவதி குரல்களில். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க?

0: அருள் சார் வணக்கம். தொடர் நேயர் நீங்க. என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அருள் சார்? நல்ல பாடலுங்க, இணைந்து ரசிக்கலாம்.
1: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஐயா.
0: ஆ சொல்லுங்க.
1: இது சனி ஞாயிற்றுக்கிழமை போறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிங்க,
1: சனிக்கிழமையும் போறீங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி டைம் நிகழ்ச்சி நிறைவு செய்து நிறைவு நிகழ்ச்சி நேரம் போறீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: உங்க கோரிக்கை நல்லதுங்க, நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். நன்றி.

0: சரிங்க.
1: சனிக்கிழமையும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி டைம் நிகழ்ச்சி நிறைவு செய்து நிறைவு நிகழ்ச்சி நேரம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: உங்கள் கோரிக்கை நல்லதுங்க, நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: குரல்களில் நாம் ரசித்தோம் நேயரோடு அந்த பாடல் கும்பக்கரை தங்கையா படத்திலிருந்து. நேரம் 3:15. நேரிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் கோவை ராஜேஷ், உங்களுக்கு எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும்?
1: சார், படம் வந்து அன்புள்ள மலரை. அதுல எஸ்பிபி சாரும் சுசிலா அம்மாவும் பண்ண ஒரு அரிதான பாடல் அந்த பாட்டு சார்.
0: அன்புள்ள மலரை படத்திலிருந்து நேயர் வந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டிருந்தார். நம்ம எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் ஒளிபரப்புறோம்.

0: விடுமுறை விருப்பத்தில் தனது பாடல்களை நேயர்கள் இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த பாடல்களும் இனிமையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வரவேற்போம். வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஆ, வணக்கம், சொல்லுங்க.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ஆ, கோவை ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
1: எனக்கு அது அந்த காலம் படத்துல ஜெயசாஸும் வாணிஜராம பாண்ட அழகான சந்தங்கள் அந்த பாட்டு
0: பாடலுங்க, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: அழகான சந்தங்களால் இசை சொந்தங்களை வளமாக்கியது, வசமாக்கியது. கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அது அந்த காலம். இசைக்கு எந்த காலமும் சொந்தம் அல்லவா? நேரம் 3:24. அழகான இனிய பாடல்களை ரசித்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், மற்றொரு முறை ரசிக்க இந்த விடுமுறை விருப்பத்தில் ஒரு வாய்ப்பு. அடுத்த நேயர் காத்திருக்கிறார், வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். இங்கேயும் எல்லாம் அனைவரும் நலம். எந்த படத்திலிருந்து பாடல் வேணுங்க?
1: சூர்யா மற்றும் தமன்னா அவர்களுடைய

0: நடிப்புல அயன் இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே பாட்டினுடைய இசையும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்றலைகளை தவிர விடுறீங்களா ஐயா?
1: நிச்சயமா, காற்றலைகளில் உங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல் தவிழ காத்திருக்கிறது, இணைந்து ரசிப்போம்.

0: நேரம் 3:30. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேரை வரவேற்போம். வணக்கம் ஆகாஷவாணி. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர் சார்.
0: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர், வணக்கம் சார், நலமா?
1: நலம் சார், நீங்க நலமா
0: இருக்கீங்க? அனைவரும் நலம், நிலையத்தில் அனைவரும் நலம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: வாணிராணியிலிருந்து முல்லை போவதுங்கிற
0: நல்ல பாடல் சார், இணைந்து ரசிப்போம். நன்றி நன்றி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் நாம் ரசித்தோம் வாணி ராணி படப்பாடலை. நேரலோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கிறோம். அடுத்த நேயரை வரவேற்போம். நேரம் 3:34:35. வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஞானி ஜி ஆர் சரவணன் சார்.

0: என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அவினாசிமணி, இவர் பிரபலமான பல பாடல்களை எழுதியிருக்கிறார். நல்ல நேரம் படத்தில் ஆகட்டிருந்தார் தம்பி ராஜா, நிச்சயகாரன் படத்தில் பம்பை உடுக்கை கட்டி, காட்டிச்சட்டை படத்தில் தூப்போட்ட தாவணி, தங்கமோகன் படத்தில் அடுக்கு மல்லிகை, அப்புறம் அங்கே வருவது யார் என்று நேற்று பட பாடல் எழுதிய கவிஞர் அவினாசிமணி அவருடைய நினைவு தினம். அதனை அனுசரிக்கும் வகையில் அவரின் நினைவாக ஒரு பாடல் மணிப்பயல். இந்த படம் 1973 வெளிவந்தது. பி ஜெயச்சந்திரன் பாடிய முதல் பாடல் இது. அவினாசிமணி கற்பனையில இந்த பாடல் அவர் ஞாபகார்த்தமா தங்கச்சி மில் கோல் இதழோ என்ற பாடலை கேட்க ஆசைப்படுறீங்க?
0: நிச்சயமா அவினாசிமணி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பாடலை நாம ஒளிபரப்புறோம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. இணைந்து இந்த பாடலை ரசிப்போம். நன்றி சார்.
1: நன்றி.
0: நன்றி.

0: அவினாசி மணி அவர்கள் இயற்றிய பி ஜெயச்சந்திரன், புஷ்பலதா ஆகியோர் பாடிய மணிப்பயல் படப்பாடலை ரசித்தோம். நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்களும் ஒலி அரங்கேற வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2498-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298-600-3037. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம், வாங்க.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து புற்று புற்று புற்று

0: சார், புட்லூர்லேருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க, சொல்லுங்க சார்.
1: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
0: எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும் சார்?
1: எனக்கு வந்து இந்த இது இந்த இது மேயர் நினைச்சு படத்திலிருந்து குடிவிட்டு திருமலை மலர், அந்த பாட்டு ரொம்ப அதிகமாக ஒளிபரப்பிருக்கல அந்த நிலையில.
0: நல்ல இனிமையான பாடல், கேட்டு காலமாகி விட்டது, மீண்டும் ரசிப்போம். வாணி ஜெயராம் குழுவினர் குரல்களில் மேயர் மீனாட்சி பட பாடல். நன்றி நன்றி.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 3:43:50. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: எம் ராஜு, நுழம்பூர், விழுப்புரம் மாவட்டம்.
0: விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ராஜு அவர்கள். வாங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அவள் ஒரு தொடர் கதை. கடவுள் அமைத்து வைத்த மேடைன்னு வரும், அந்த பாட்டு போடுங்க. நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: சந்தோஷம், நல்லது. ஒரு பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன் குரல்களில் அவள் ஒரு தொடர்கதை பட பாடலை ரசிக்கலாம் இணைந்து.

0: அருமையான பாடலை ரசித்தோம். விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம் ஆகாஷவாணி.
1: கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுகிறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் சார், சொல்லுங்கள் சார், எந்த படத்துலேருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மோகம் 30 வருஷங்கிற படத்துலேருந்து எந்த எந்த பாதை எந்த பயணம்னு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.
0: அரிய பாடல், உங்களோடு சேர்ந்து நாமும் ரசிப்போம். மிக்க நன்றி மனோகரன் சார்.
1: நன்றி.

0: அருமையான அரிய பாடல்களை கேட்டு நம்மையும் ரசிக்க வைத்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றி. நேரம் 3:53:35. தனது விருப்பத்தை காத்திருக்க, தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
1: எனக்கு வணக்கம் சார், எர்ணாகுளம்லேருந்து மாலா பேசுகிறேன் சார்.
0: ஆ, மாலா அவர்கள், வணக்கங்க.
1: வணக்கம். எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் சார்.
0: ஆ, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல். சிரித்து வாழ வேண்டும் அந்த பாடல் ரசிக்கலாங்க. அனைவரும் சிரித்து மகிழ்வோம். ஞாயிற்றுக்கிழமை.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க மாலா.

சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழவே

இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை

டி எம் சவுந்தரராஜன் குரலில் நாம் ரசித்தோம் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடலை. நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தங்களது விருப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை அருமையான பாடல்களால் நிரப்பிய அன்பு நேயர்கள் கோயம்புத்தூர் சத்யநாராயணன், வந்தவாசி அருள், கோவை ராஜேஷ், கோயம்புத்தூர் ராஜேஸ்வரி, வேலூர் காட்பாடி சந்திரசேகர், தூத்துக்குடி வடிவேல் பாஸ்கர், கும்பகோணம் ஜி ஆர் ஞானி சரவணன், புட்லூர் கல்யாணசுந்தரம், விழுப்புரம் எம் ராஜு, கும்பகோணம் மனோகரன், எர்ணாவூர் மாலா, இவர்களோடு நிலையத்தில் உதவி புரிந்த நட்பு அறிவிப்பாளர்கள் கிருஷ்ணகுமார், சுதா, பிரீத்தி, உங்களுடன் இவர்களுடன் நிகழ்ச்சியை ரசித்து தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பசுபதி.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே. கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம். சிவகணேசன், கே. சாந்தி, காரைக்குடி லே. நாகராஜன், என். உன்னிகிருஷ்ணன், வி. சீதாராமன், சி. அமலோற்பவ அருள்மணி, கே. ரவீந்திரன் மற்றும் இ. சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ். விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம்.
2: நாகம்மா, கூப்பிடுறது காதில் விழலையா? எங்க இருக்க நாகம்மா?
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன். அதுக்குள்ள என்னாச்சுங்க?
2: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டு வச்சிருவான் போல இருக்கு.
3: என்ன சொல்றீங்க?
2: எங்க அவன் எங்க போயிருக்கான்? என்ன முழிக்கிற? செண்பகராமனை தான் கேக்குறேன்.
3: ஏனுங்க என்னென்னமோ சொல்றீங்க? வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
2: புத்தன் சேர்ந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பாக்குற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன்
3: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க.
2: நாகம்மா, அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
3: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜேன்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பார்த்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரனும் கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒளிகன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
2: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்கிற திலகரு, கோகலே, விபின் சந்திரபாலர், வீரமங்க வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாற்றிட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும். அவனை
3: ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிடும், உன்னையும் ஜெயிலில் போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்போ என்ன பண்ணினான்னு இவ்வளோ கோபமா அவனை தேடுறீங்க?
2: தேடுறதா? கையில் கிடைச்சான்னு லத்தியில் அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவர் தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
3: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
2: அதை விட ஜெய்ஹிந்த் கோஷம் புதுசா உருவாக்கி ஜெய்யின் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். வரத மாதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய வெள்ளைக்காரன் ஒழிக, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக, வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு மாணவர்களை மட்டுமில்ல ஆசிரியர்களையும் கோஷம் போட சொல்லியிருக்கான். போற போக்க பார்த்தா இனிமே நாமும் ஜெய்ஹிந்த் கோஷம் போடணும் போல இருக்கு.
3: நம்ம செண்பகராமனா இப்படி செஞ்சான்? இவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க வேலைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்றதா சொல்றீங்களே?
2: பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கான். என் கையால அடிபட போறான். சொல்லி வை, எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன்.
3: அவன் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவனை மாத்துறேன். இனிமே அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டானுங்க. நீங்க அவனை பத்தி நினைக்காம போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
4: தம்பி செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காதல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா?
5: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
4: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்கும்

0: எனக்கு நன்றாக தெரியும்.
1: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகியிருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை. எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
0: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களிடம் அப்படி என்ன வெறுப்பு கோபம்?
1: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
0: செண்பகராமா, உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும். அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன், அரைக்கிருக்கன், ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
1: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்களோ ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
0: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
1: உண்மைதான் ஐயா.
0: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
1: என்னை ஒரு காந்தக்கட்டையாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளைய போகிறது எனக்கு புரியவில்லை.
0: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
1: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
0: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
1: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
0: சரி, போலாம், வா.
2: நாகம்மா, நாகம்மா.
3: இதே வந்துட்டேனுங்க. ஏன்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா?
2: சபாடா, பா பா பா, என்ன வெயில், என்ன வெயில். வெளியில வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாம்மா.
3: இந்தாங்க, மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? என்ன வரலையா? அவனை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனால ஸ்டேஷன்ல எனக்கும் கெட்ட பேர்.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டு பிள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை ஏத்து பேசுனா அவங்க அப்பனையே வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காது படவே பேசுகிறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல.
3: கோவப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு, அப்படிதான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னாரு? அவன் நல்லா படிச்சு பெரிய பட்டமெல்லாம் வாங்குவான்னு சொன்னதை மறந்துட்டீங்களா?
2: மறக்கல நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இவன் ஏன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சி அலையிறான்? இவன் அந்த கிருஷ்ணயர் வீட்டுக்கு போறத முதல்ல நிறுத்தணும், அப்பதான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினைச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்களை பத்தின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்னு கோஷம் போடுறான். அங்க போகாம தடுக்கணுங்க.
2: நேத்துக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவில் கோஷம் போட்டுட்டு போறதா சொன்னாங்க. ஜெய்ஹிந்த் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்றாராம். என்னையும் ஸ்டேஷன்ல சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல போ.
3: ஏனுங்க இப்படி பண்ணா என்ன? வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
2: போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டுது. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இதை பற்றி பேசுவான்.

0: செண்பகராமா, வாப்பா வீட்டுக்குள்ள வா, பயப்படாதே வா. வைத்தியக்காரன் வீடு, வந்து பாரு.
1: ஐயா என்னங்க இது, எங்க பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக, ஐயோ பாம்பு, தேளு, பூரா, நண்டு, பூச்சிங்க, விஷ ஜந்துக்களை அடைச்சு வச்சிருக்கீங்களே. அடடே, தாவரங்கள் அதெல்லாம் விஷ செடிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
0: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
1: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியர் நாட்டு நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க?
0: இரு இரு வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
1: ஆஹா, இவர் கூட சேர்ந்து ஒரு மாதம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
0: செண்பகராமா, இந்தா தேநீர் குடி, காது கேட்குதா?

0: அப்புறையே
1: வைத்தியாருனாட்டும் நடமாடுறீங்க, உங்களை தாங்க என்ன பதில் சொல்லாம போறீங்க?
2: இரு இரு வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
1: இவர் கூட சேர்ந்து ஒரு மாசம் இருந்தா நமக்கு பைத்தியம் குடிச்சிடும் போல் இருக்கே.
2: செண்பகராமா, இந்த தேநீர் குடி, காது கேக்குதா?
1: ஐயா ஐயா, அங்க பாருங்க, மேற்கூரையில ஒரு எட்டுக்கால் பூச்சி, அதோட வலையில ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
2: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலை பாரு, நல்லா பாரு.
1: ஐயா, அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமா போய் ஈய தனது கால்களால மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு யோ சகிக்க முடியல.
2: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
1: சொல்லட்டுங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
2: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும், அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
1: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
2: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும், நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும், நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
1: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திரத்தையே அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன், இது சத்தியம்.
2: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே, உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
1: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை, நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
2: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போக போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித்தருகிறேன்.
1: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
2: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும், போய் வா.
1: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா,
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வர்றதுக்குள்ள.
0: அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா, அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவில் என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒண்ணு. ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை.
0: அம்மா, ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, அப்புறம் போலான்னு சொல்றாருமா.
1: என்ன, ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறாரா? அந்த அரப்பைத்தியத்து கூட உன்ன நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு.
0: அம்மா, அவர் அரப்பைத்தியம் இல்லம்மா, ரொம்ப படிச்சவரு, பெரிய ஆராய்ச்சியாளரு. மற்றவங்க

0: தொந்தரவு பண்ணாம இருக்க இப்படி பைத்திய மாதிரி வேஷம் போடுறாருமா, அப்படி திரிகிறாரு.
1: அப்படியே சொல்றேன். சரி, அப்பா வந்ததும் நீ ஜெர்மனி போறத பத்தி சொல்லி அவர் அனுமதியும் கேட்கலாம்.
2: என்ன அம்மாவும் மகனும் பேசிட்டு இருக்கீங்க? நாகம்மா, இவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய புகார் வந்திருக்கு. செண்பகராமனை கொஞ்ச நாளைக்கு நம்ம பாப்பாத்தி தங்கச்சி ஊருக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, அதை விட நல்ல விஷயமுங்க. செண்பகராமனை ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
2: யாரு அந்த அரப்பைத்தியமா?
0: அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய விஞ்ஞானி. நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில இருந்து வந்தவர். பைத்திய மாதிரி நடிக்கிறாருப்பா.
2: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி, உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில படி. இங்கிருந்தா வெள்ளக்காரனை திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிருவ. நாகம்மா, நாளைக்கு அந்த துறைய போய் பார்த்து பேசலாம்.
3: வாங்க வாங்க, ஏட்டு சின்னச்சாமி வாங்கம்மா. உங்களை பத்தி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
2: வணக்கம் ஐயா. என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
3: ஏட்டு, என்னை பத்தி உங்க குடும்பத்துல இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: செண்பகராம உங்களை பத்தி சொன்னதும் மனசு தைரியம் ஆயிடுச்சுங்க ஐயா.
3: ஐயா, போலீஸ் இலாக்காவில் பணியாற்று நீங்க எப்படி குற்றவாளிகளை பத்தி துப்பு துளக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில ஒண்ணு.
2: ஐயா, அப்படின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
3: நான் யாருங்கிறத விடுங்க, உங்க மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சிருக்காரு.
2: அதென்னமோ உண்மைதானுங்க. இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
3: அதை விடுங்க, எதிர்காலத்தில் உங்கள் பையன் நல்லா படித்து எல்லாரும் பாராட்டும்படியா உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்கள் மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
2: ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ரகசியமாக வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இது சத்தியம் ஐயா. என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
3: இப்போ இருந்து அவன் என் மகன். அம்மா, கவலைப்படாதீங்க.
1: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா, உன்னை பிரியறத நினைக்கிற போது தான்.
0: அம்மா, அப்பா, நான் நல்லா படித்து பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
2: சரி செண்பகராமா, பார்த்து போயிட்டு வாப்பா.
0: ஐயா, இந்த கப்பல்ல நாம ஜெர்மனிக்கு போக போறீங்களா?
3: இல்ல, கொழும்புலிருந்து நாம இத்தாலி நாட்டுக்கு போக போறோம்.
0: நீங்க ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறதுதானே என்கிட்ட சொன்னீங்க, இப்ப எதுக்கு அங்க போகணும்?
3: ஜெர்மனிக்கு போன உடனே நீ ஐரோப்பிய மொழியில பேசணும். அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் இத்தாலிக்கு போறோம்.
0: சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு என்ன தெரியும்,
3: கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கத்துக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயனை வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
0: ஐயா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே, காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவரு இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. என்ன செய்யறது
3: மிஸ்டர் செண்பகராமன், நீங்க தானே?
0: ஆமாம்மா, நான் தான். நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
3: செண்பகராமா, என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கு இருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
0: ஐயா, என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ், என்ன ஸ்டைலு, என்ன நடை? இத்தாலியில நீங்க ரொம்ப பெரிய ஆளியா?
3: உங்க ஊர்ல பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
0: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்டேன். இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
3: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில உன்னை சேர்க்க போறேன். நீ நல்லா படிச்சு முன்னே

0: சேரணும். அப்பத்தான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன் சொல்லியிருக்கிற, ஏன் தெரியுமா? அப்பத்தா உன்னை பிளாக் இண்டியன் சொல்லி ரேகிங் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
1: ஐயா, நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
0: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
2: பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஜெய் ஹிந்த் கோஷமிட்டு இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கும் செண்பகராமனை பார்க்க வேண்டும். தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
1: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்திலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன்.
2: கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
1: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
2: செண்பகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
1: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
2: செண்பகராமா வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
3: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது. உடனே தங்களை காண வந்தேன்.
2: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் செண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜெயஹிந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
3: வணக்கம். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம், உடனே ஆவண செய்யுங்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: ஆ, வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: யுவரானர் நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹோ, தேங்க்யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
2: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
0: யுவரானர் செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
1: என்னுடைய பூரண ஆசீர்வாதம். என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ அம் அப்ரிஷியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
0: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
2: மேன்மை மிக்க மன்னர் பெருமானே,

0: நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
1: யுவரானர், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
0: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்.
2: எஸ் மிஸ்டர் சண்பகராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்?
1: யுவரானர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் சண்பகராமன்.
2: நல்ல செய்தி தானே சண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
1: ஏன் தயங்குகிறாய் சண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
0: மன்னர் அவர்களே, நீ சேனா, சான் ஹாரல்ட் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட எம்டன், லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில் எம்டன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கிகர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும். தாங்கள் அனுமதி தர வேண்டும். இதுவே என் விருப்பம்.
1: செண்பகராமா, மன்னரின் உத்தரவு தான் ஏற்கனவே கிடைத்துவிட்டதே.
0: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
2: சண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று வாருங்கள்.
0: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹாதயா சண்பகராமன். மன்னன் கைசரின் உதவியால் எம்டன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த சண்மகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
1: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெயினர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர். இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
0: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா? அதனால்தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: சண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ?
0: மேடம் காமா அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார், தெரிந்து கொள்ளலாமா?
3: இந்த பெண் என் வளர்ப்பு மகள். பெயர் லட்சுமி பாய். மணிப்பூரை சேர்ந்தவள். எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
4: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டுப்பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி.
0: அடடா, ஜான்சி ராணியை போல் பெயர் லட்சுமி பாய். வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன்.

0: தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
1: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மறக்கி இவருடைய போராட்டங்களை முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் செண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய் என்ன வைத்த கண் மாறாமல் செண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
2: மேடம் காமா, லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
0: சம்மதம்தான்.
1: சரி சரி. ஹத்தையால்
2: மேடம்,
1: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
0: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
2: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராமா?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜிலிருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டு பற்றுமிக்க அனைவருக்கும் பிடித்துவிட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டு பற்றுமிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: என்னங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்ட போதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்து விட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த இராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி, ஹர்தயால் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெயின் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வண்டே மாடுற கோஷம் எல்லாம் பிரிட்டிஷ்காரருக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெயஹின், வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அன்ன காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை

0: துண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க.
1: செண்பகராமன், போரும் போரும், என்ன பெரிய வண்டே மாதரம், ஜெய்ஹிந்த், இதற்கெல்லாம் பயப்படுவானா பிரிட்டிஷ்காரன்? அடிமைப்படுத்தி உங்க நாட்டை ஆட்சி செய்யறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆள தெரியாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடி வருடிகள், குட்ட குட்ட குனியும் செம்மறியாடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
0: நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியுமா உனக்கு? தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு, கொரில்லா போர் முறைக்கு சிவாஜி, ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான், களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலு நாச்சியார். ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன். இது எங்கள் தாய் திருநாடு, கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை? ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளையனுக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன். மருதுபாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
1: இதெல்லாம் பழங்கடை. திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்னும் செய்ய முடியாது.
0: மங்கள் பாண்டேவின் வீரம், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள் விஞ்சை கதிகலங்க வைத்த வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநரிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால் தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய, தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
1: செண்பகராமன், அக்னி பிழம்பாக மாறிவிட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன் இந்திய திருநாட்டின் வீரம். அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்போதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
2: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது, இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
3: என்னங்க,

0: இத்தாலிக்கு போய் அங்கே மருத்துவமனையில் அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை சாகடிக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜி படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? இத்தாலியில் நாம் வந்தபோது நம்ம வீட்டையெல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜிப்படை. நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
1: ஜான்சி, இந்திய தேசம் விடுதலை அடையணும். நாஜி படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும். அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
0: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க?
1: ஜான்சி கவலைப்படாதே, நான் ரொம்ப கவனமாக நாஜி படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
0: சரி, உங்களை தடுக்க முடியாது. உங்க போராட்டத்துக்கு நான் தடையே இருக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க.
1: ஜான்சி, சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
0: சரிங்க. எனக்கு பயமா இருக்கு.
1: ஜான்சி கவலைப்படாதே, நான் ஒரு இராணுவ வீரன். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன். கோழை இல்ல. நாஜி படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
0: அது எனக்கு தெரியுங்க. மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜி படை உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை
1: நினைச்சேன். நீ அழவே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவப்பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
0: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ.
1: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, செய்யறேன், கண்டிப்பா செய்யறேங்க, சொல்லுங்க.
1: ஜான்சி, இது நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது மீண்டும் ஊருக்கு வரும்போது என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும் போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அது நிறைவேறுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நீங்க நல்லா இடுவீங்க, நல்லா இடுவீங்க.
1: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை. ஜான்சி,
0: என்னங்க சொல்லுங்க.
1: ஒரு கடமையை செய்வாயா?
0: என்னங்க, என்ன சொல்லுங்க, நான் செய்யல சொல்லுங்க.
1: ஜான்சி, ஒருவேளை நான் இறந்து விட்டால்?
0: அப்படி சொல்லாதீங்க.
1: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள், வயல்வெளிகள், இந்தியா முழுவதும் தூவிடு. அது போதும். அதோ அதோ
0: என்னங்க
1: ஜான்சி
0: சொல்லுங்க.
1: பிரிட்டிஷ் கொடி இறங்கி விட்டது.

0: விட்டது. நம் கொடி பற்றொளி வீசி பறக்கிறது. வெள்ளையர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய்
1: ஹிந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் செண்பகராமனாக எம் சிவகணேசன், ஜான்சி எனும் லக்ஷ்மிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லேண்டாக கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
1: தொடர்ந்து தேசபக்தி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.
2: ஜெய் ஹிந்த்!

சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுள்ள ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

பாரத விலாஸ் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், கே வீரமணி, மலேசிய வாசுதேவன், பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி. இதுவரை நாம் கேட்டது தேசபக்தி திரைப்பட பாடல்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவர்கள் மித்ரா, அதிதி ஸ்ரீ, விதுன் தன்வன், தேஜஸ்ரீ ஆகியோர் இணைந்து ஆத்திச்சூடி சொல்ல வந்திருக்காங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம்.
2: இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நான்

0: அபின்ராஜ்.
1: நான் அதிதி ஸ்ரீ.
2: என் பெயர் விதுந்தன்.
3: என் பெயர் தேஜஸ்ரீ.
0: இன்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ் பெருமையை புகழும் ஒய்யால் எழுதிய அத்துச்சொடியை ஒன்றாக சொல்ல போகிறோம். வாங்க தொடங்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் அதிதி ஸ்ரீ. ஒய்யாரின் அத்துச்சொடி கூற வந்தேன். அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், உக்கமது கைவிடேல், என் எடுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேசல், அக்கம் சுருக்கேல். நன்றி.
2: என் பெயர் விதுந்தன். கண்டு ஒன்று சொல்லேல் ஞபொல் வலை, சனி நீர் ஆடு நியாயம்பட உரை, இடம்பட வீடு எடேல், இணக்கம் அறிந்து இணங்கு, தந்தை தாய் பெண் நன்றி மறவேல், பருவத்தே பயிர் செய் மண் பறித்து உண்ணேல். நன்றி.
3: என் பெயர் தேஜஸ்ரீ. இயல்பாலாதன செய்யேல், அறவம் ஆட்டேல், இளவம் பஞ்சில் துயில், வஞ்சகம் பேசேல், அழகு அலாதன செய்யேல், இளமயிர்கள் அரணை மறவேல், அனந்தல் ஆடேல், கடிவது மர காப்பது விரதம். நன்றி.
0: கிளமை படவால் கீழ்மை அகற்று, குரமது கைவிடேல், கூடி பிரியேல், கெடுப்பது ஒளி, கேள்வி முயல், கைவினை கரவேல், கொல்லை விரும்பேல், கொத்தாட்டு ஒளி, கௌவை அகற்று. இவை அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நல்லொழுக்க கருத்துக்கள் ஆகும். அத்துச்சொடி நம்மை நல்ல மனிதர்களாக வளர்க்கிறது.
4: நன்றி, வணக்கம்.
5: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாணவி ஆதிரா நாச்சியார் டக் டக் டக் டக் கடிகாரம் அப்படிங்கிற பாட்டை தன்னுடைய மழலை மொழியில ரொம்ப அழகா பாட வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
3: அனைவருக்கும் வணக்கம். ஏ பெயா ஆடிதா நாச்சியா பி கேஜி ஏ சார்.

0: திருக்கடிகாரம் தாபி ஒடிந்த சுந்தரியர். நன்றி.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி ரியா பாரதியார் பாடல் பாட போறாங்க, வாங்க கேட்கலாம்.
0: என் பெயர் ரியா, நானும் பாரதியார் பாடல் பாட போகிறேன்.

0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவர் ராஜ பிரணீதன்.
0: My name is Raja Pranidhar from pre-KG. I am going to sing the song Twinkle Twinkle Traffic Light Standing on a Bright Rushes Star Princess Go Elusive Fellow Makes Low Narrow the Traffic Laws. Thank you.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி தி சார்லி சாப்ளின் ரைம்ஸ் பாட போறாங்க, கேட்டுடலாமா?
2: My name is Di from Brigade G. It talk about Charlie Chaplin rhymes. Charlie Chaplin went to France to see a show of animal dance. Hachi hacha ground to the dog, sat to the king, bow to the king, tick to the ox, fly to the sky.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா வாட்டர் மெலான் ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி செரினா ஜெஸ்லின்.
3: I am Serena Jesslyn from PKG C section. I am going to sing watermelon rhymes. Watermelon, watermelon, papaya,

0: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி மாணவர்கள் தன்ஷிகா மாறன் ஆகியோர் இணைந்து கொக்கு பாட்டு பாட வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
1: என் பெயர் தன்ஷிகா.
2: என் பெயர் மாறன்.
1: கொக்கு பாட பாடப்போறோம்.
2: கொக்கு பாட கரையில் காத்திருக்கு வெளியே, எடுக்க இருக்கு வெளியே, மீன் கால புளியே, துள்ளிக்கிட்டு வலையில் பொட்டிக்கு மீன் கொக்கு வாயில் மக்கு மீன் கொக்குட மல் கட்டா முடியல. ஏமாறி மீனுதா இடையாயி போனதா காட்டிலே கடமுறை கச்சேமாய் முடிக்கணும். நேர பார்த்து கொக்கு போல சொல்லையா முடிக்கணும்.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா நான்கு மாணவர்கள் இணைந்து சில ரைம்ஸ் பாட போறாங்க. என்னென்ன ரைம்ஸ் பாட போறாங்கன்னு கேட்டு ரசிக்கலாமா?
1: I am Jashvita.
2: I am Yalisei.
3: I am Kaushik.
4: I am Dashan.
5: We are from UKG.
6: We are going to sing some rhymes.

0: நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா மை லிட்டில் பப்பி போயம் சொல்ல வந்திருக்கிறது மாணவர் அச்சுதன்.
1: ஹலோ ஆல், ஐ அம் அச்சுதன் ஆஃப் கிரேட் 1. டுடே ஐ அம் கோயிங் டு ஹியர் டு சே எ போயம் அபௌட் எ பெட், மை லிட்டில் பப்பி. ஐ ஹேவ் எ லிட்டில் பப்பி, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்மால். ஹி ரன்ஸ் அரவுண்ட் த கிரீன் கார்டன் and plays with his bright red ball. He watches his tiny fluffy tail and jumps up high with glee. He licks my hands so gently and smiles so big at me. He follows me to school gate and waits for me each day. When I come back home from school, we happily run and play. He sleeps beside my pillow, all cozy, warm and tight. I hug my little puppy close and kiss him every night. I love my little puppy. He is my best friend too. He fills my heart with happiness and I know he loves me too. Thank you.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில சேவ் த ட்ரீ போயம் சொல்ல போறது மாணவர் தஸ்வின்.
2: ஹலோ ஆல், ஐ அம் தஸ்வின் ஆஃப் கிரேட் 1. ஐ அம் ஹியர் டு சே எ போயம் அபௌட் த ட்ரீ. சேவ் த ட்ரீஸ். ட்ரீஸ் ஆர் டால் அண்ட் ட்ரீஸ் ஆர் கிரீன். த பிரிட்டியஸ்ட் சைட் ஐ ஹவ் எவர் சீன். தே கிவ் அ ஷேட் ஆன் சன்னி டேஸ் அண்ட் ஃப்ரெஷ் கிளீன் ஏர் இன் மெனி வேஸ். Birds make nests upon the tree. Squirrels climb so happily. Trees give fruits for us to eat. Mangoes, apples, juicy sweet. Let us plant a tree today. Water it, watch it grow. Save the trees, let's all agree. Trees are friend to you and me. Thank you.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ரெயின்போ ரைம்ஸ். யார் பாட போறாங்கன்னு கேட்டறலாம் வாங்க.
3: ஹாய் எவரிவன், I'm Streamland of grade 1. Today I'm here to say a poem rainbow. Red and orange in the sky. Hello shining up so high. Green and blue so bright and clear. Purple too is shining near. After rain it comes to play. Then it slowly fades away, like a smile across the sky, so colorful and high. I look up and clap my hands, I it arches over land. Rainbow, rainbow, stay with me, you are so pretty to see. Thank you.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி திதிக்ஷா அழகா ஒரு ரைம்ஸ் பாட போறாங்க. வாங்க என்ன ரைம்ஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: Hello, I'm Titiksha from LKG D section. I'm studying Gidem Rajendram School. I'm going to sing a song. Hop a little, jump a little, hop a little.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததான் ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி சகஸ்ரா.
1: Good morning everybody, my name is Sahasra from LKGD. I am from Miriam Rajendran School. I'm going to sing a song, See Alligator. See you later, alligator. In the wild, crocodile, give a hug, ladybug, blow a kiss, jellyfish. See you soon, big baboon. Out the door, dinosaur, take care. Bola band, say goodbye, butterfly, thank you.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஷிப் ரைம்ஸ் பாட போறது மாணவி ஆதிரா.
2: Good morning everyone, my name is Adira. I'm studying in LKG C6. Today I'm singing about ship.

0: deep, deep. Thank you.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி நிலா மித்ரா.
0: My name is Nila Mitra from LKG C section. Today I'm going to sing a rhyme about inches. Really bug and butterfly buzzing bees up in the sky. Teeny tiny little ants crawling up and down the plant. Many inches can be formed in the sky and on the ground. Thank you.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு மாணவி ரைம்ஸ் பாட வந்திருக்காங்க. வாங்க, யாரு என்ன ரைம்ஸ் பாட போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: Good morning everyone, I am Riduna from LKGA. Today I'm going to sing about what do you like to do, what do you like to do, what do you like to do. I like to run, I like to run, I like to run in the sunshine. I like to run in the sun, can we run in the sunshine. I like to run in the sun. What do you like to do? I like to swim. What do you like to do? I like to swim. I like to swim.

0: you.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒன் ஃபிங்கர் ரைம்ஸ் சொல்ல போறது மாணவி ஹன்சிகா.
2: குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ அம் ஹன்சிகா ஸ்டடி எல்கேஜி. ஐ அம் கோயிங் டு சிங் ஒன் ஃபிங்கர் சாங். ஒன் ஃபிங்கர் டேப் டேப் டேப், டூ ஃபிங்கர் கட் கட் கட், த்ரீ ஃபிங்கர் பென் பென் பென், ஃபோர் ஃபிங்கர் கிராஸ் கிராஸ் கிராஸ், ஃபைவ் ஃபிங்கர் கிளாப் கிளாப் கிளாப். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா டெடி பியர் சாங் பாட போறது மாணவி ஸ்ரீஷா.
3: குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ அம் ஸ்ரீஷா. ஐ அம் கோயிங் டு சிங் டெடி பியர் சாங். டெடி பியர் டர்ன் அரவுண்ட், டெடி பியர் டச் தி கிரவுண்ட், டெடி பியர் பாலிஷ் யுவர் ஷூஸ், டெடி பியர் ஆஃப் டு ஸ்கூல். தேங்க் யூ.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கூஸ் சாங் பாட வந்திருக்கிறது மாணவர் வெற்றி.
4: ஹாய், குட் மார்னிங், ஐ அம் வெற்றி. ஐ அம் கோயிங் டு சிங் கூஸ் சாங். குசி குசி கேண்டர், வேர் ஷாலே வாண்டர், அப் ஸ்டேஷன் டவுன் ஸ்டேஸ், இன் மை ரெடி சேம்பர், தேர் ஆர் மேன் ஆல் மேன் ஹூ டோன்ட் சே ஹிஸ் பிரேஸ், அடுக்கிங் மை லவ் அகைன் த்ரோயிங் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு மாணவர் கதையின் மூலம் திருக்குறள் கருத்துக்களை சொல்ல போறாங்க. அந்த மாணவர் யாரு, என்ன கதைன்னு கேட்டுடலாமா?
5: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஹரிருதி, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதையின் மூலம் திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வந்துள்ளேன். ஒரு பெரிய மரத்தில் ஒரு குட்டி அணை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பலமான காற்று வீசியது, அணில் கீழே விழுந்தது. அப்போது ஒரு சிறுவன் அதை பார்த்து மெதுவாக எடுத்து பாதுகாப்பான இடத்தில் வைத்தான். அணில் காயமாறி மீண்டும் மரத்தில் ஏறியது. சில நாட்கள் கழித்து அந்த சிறுவன் காட்டில் வழி தவறி விட்டான். அணில் மரத்தின் மேலிருந்து அவனை பார்த்தது. அது குரல் கொடுத்து அவன் வீட்டின் திசையை காட்டியது. சிறுவன் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினான். அப்பொழுது அவன் மனதில் நினைத்தான், நான் செய்த உதவியை மானில் மறக்கவில்லை. இக்கதையிலிருந்து நாமும் பிற செய்த உதவியை என்றும் மறக்க கூடாது. நன்றி உணர்வு மிக முக்கியம் என்பதை, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதை ஒருபோதும் மறக்க கூடாது, யாராவது கெட்டது செய்தால் அதை உடனே மறந்து

0: விட வேண்டும். குட்டி அணில் சிறுவன் செய்த உதவியை மறக்கவில்லை. அதனால் தான் பின்னர் அவனுக்கு உதவி செய்தது. இந்த கதையில் உள்ள குட்டி அணிலை போல நாமும் பிறர் நன்றி மறவாமல் இருப்போம். நன்றி.
1: இன்றைய குட்டிஸ்நேர் நிகழ்ச்சியில் நிறைவாக கதையின் மூலம் திருக்குறளை விளக்க வந்திருக்கிறது மாணவர் விக்ரம் சர்வஜன். என்ன கதை சொல்ல போறாருன்னு கேட்டுடலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விக்ரம் சர்வஜன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதையின் மூலம் திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வந்துள்ளேன். ஒரு நாள் மகேஷ் மற்றும் சுரேஷ் இருவரும் விளையாடி கொண்டிருந்தார்கள். சுரேஷ் மகேஷின் பந்தை எல்லை தாண்டி அடித்தான். மகேஷுக்கு கோபம் வந்தது. ஆனால் அமைதியாக இருந்தான். மீண்டும் அப்படியே அடித்தான். அவனுக்கு கோபம் வந்தது. அப்போது அவன் அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. கோபம் வரும் போதும் நல்ல வார்த்தைகள் பேசு. அதனால் அவன் கோபம் படாமல் பரவாயில்லை, பந்தை எல்லை தாண்டாமல் போட்டு மீண்டும் விளையாடலாம் என்றான். இருவரும் சந்தோஷமாக விளையாடினார்கள். இக்கதையில் இருந்து நாமும் மகேஷை போல எப்பொழுதும் இனிய வார்த்தைகள் பேச வேண்டும். நல்ல சொற்கள் நட்பையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். இந்நீதி கூறிய குரல் இனிய உள்ளவாக இன்னாறு கூறல் கனியிருப்ப காய்கவன் தட்டு. அதாவது இனிய சொற்கள் பல இருக்க கடுமையாக சொற்களை பேசுவது பழங்களை உண்ணாமல் காயை உண்பது போலாகும். இந்த கதையில் உள்ள மகேஷை போல நாமும் இனிய வார்த்தைகள் பேசுவோம். நன்றி.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். வணக்கம் நேயர்களே. நேரம் 5:29:30. திரை இசை கேட்கலாம் நிகழ்ச்சியின் முதலில். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

மெல்ல பேசுங்கள் படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 5:38 இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, படம் ராகங்கள் மாறுவதில்லை.

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்திக்கு விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 மணிக்கு நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்.

வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 5:49. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரை இசை. தொடரும் பாடல் உயிருள்ளவரை உஷா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது.

கேஜேஎஸ்ஆஸ் பாடிய பாடலை கேட்டோம். படம் பாரதி ஒலித்த பாடலுடன் திரையிசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரையிசை கேட்கலாம் இன்று மாலை 6:40 இரவு 8 மீண்டும் 9:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:00. நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள். 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்திக்கு விதைப்பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம் கேட்கலாம், 10:00 ரவி வாஸ்ரி அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சி நேரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:00 குரலும் விளக்கமும், குரல் எண் 118, அதிகாரம் நடுவு நிலைமை. தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்

மா சத்குணம் அவர்கள். 6:15 பக்தி மாலையில் தர்மாபுரம் பி சுவாமிநாதன், வாணிஜெயராம், ராஜ் சீதாராமன், எம்ஏ ஜப்பார், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் கே வீரமணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், நாளை காலை 7 யோகமும் மனித மாண்பும் நிகழ்ச்சியில் டி ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து மதுரை கீதம். 7:25 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புது. 9 அரங்கசியில் சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 10 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 கேட்டாலே இனிக்கும். பகல் ஒலிபரப்பில் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி, உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 1:55 பாடல் 1. 2 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரஹப் யாசிர் நைனார் அவர்கள். நாளை மாலை 5:30 திரை இசை கேட்கலாம். 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 8 மனோரஞ்சிதம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்போட்லைட், டெல்லி அஞ்சல். நாளை 10 அரங்கசியில் டி எஸ் ராமப்ரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சாரியலு அவர்கள் வயலின். 11 நிகழ்ச்சி நிரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலோகம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பாமாலை கேட்டோம். மீண்டும் பாமாலை நாளை மாலை 6:10 கேட்கலாம். இனி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: பாடல் கேட்டும் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிம்மிக்கு
1: போ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில்

0: முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இதுதொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முடிஞ்சு போய் பார்த்தாதான் போட்டு புரியும். ஜெயிச்சதோட சரி எல்லா எம்எல்ஏ. இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, விசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியாது. எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 1 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில

0: அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதிர ஒரு கால் வந்தா உடனே நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1930 அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3 தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் யூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரங்கள்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,00,00 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 27,000 வாங்கியிருக்கோம். 24 வாங்கணும். ஒரு உதவி அவருக்கும் ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: நிறுத்து, பசல் நோட்டோட ஏன் விளையாடுற
10: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
9: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
11: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
10: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
9: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
11: RBI சொல்கிறது.

0: ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:42. முல்லைவனம். முல்லைவனத்தில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அவர்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சதன் பாடிய பாடல்.

முல்லைவனத்தில் நீங்கள் கேட்டரச பாடல். டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடினார்கள். படம் பைலட் பிரேம்நாத். நேரம் 6:52. தொடரும் பாடல் இளையராஜா பாடியிருப்பது. படம் பொண்ணு ஊருக்கு புதுசு.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை வனத்தில் திரை இசை. உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்திக்கு விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில். திரை இசையின் நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது படம் வீட்டுக்கு வீடு வாசப்படி.

முல்லை வனத்தில் திரையிசை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. மீண்டும் திரையிசை கேட்கலாம் இரவு 8 மணிக்கும் 9:30 மணிக்கும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9,533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும்

நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவிக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனித வளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டறிதல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இதுதொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும், அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும், உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்காததை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதனன்று பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்ற போது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் கூறினார். பேரவையில் அன்றைய தினம் காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது பிரச்சினை குறித்தும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்துக் கட்சி

0: ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை. இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன். நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வாக அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து, இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி, எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி, சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தம் அளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2 இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தார். பேரவை விதி 55 கீழ் சுமார் 400 மேற்பட்ட உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், 30 மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 நாட்கள் ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுதொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்து கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10. தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் ஆர்டி இசை வெண்கல பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கல பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து

மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், மாரியம்மனை

0: திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 தேதி முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33rd ஆண்டு வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 ஆண்டு ஆகஸ்ட் 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சிகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33rd நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ. கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2nd மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு

0: ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும், இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி

ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நிலைகொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். நேயர்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் இன்றிலிருந்து 26/8/2026 வரை வரக்கூடிய நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21-23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை என்னவென்றால், இன்றிலிருந்து 24/8/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று மற்றும் மிக கனமழை ஏற்பட வாய்ப்புள்ளது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள்: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி

0: சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும், தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும், எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சாழ்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன் டெசிம் 500 கிராம் அல்லது மான்கோசெஃப் 1000 கிராம் என்றளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். குறுஞ்செய்தி என்னவென்றால், தக்காளியில் நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்களின் பழுப்பதற்கு முன் அறுவடை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்து மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. பட்டுக்குழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்க உள்ளது. இந்த பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல், வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7-4-1-8-4-7-0-3-4-5 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு எண் 9-4-8-7-7-1-2-2-1-0. சான்றிதழ் உண்டு. சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:31.

0: தரமான விதை உற்பத்திக்கு விதைப்பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார்
1: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.

வணக்கம், என் பெயர் நர்கீஸ். நான் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையில் விதை பரிசோதனை அலுவலராக விதை பரிசோதனை நிலையம் கோயம்புத்தூரில் பணியாற்றி வருகிறேன். தற்போது தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து தங்களுடன் உரையாட உள்ளேன். உணவு உற்பத்தியை பெருக்கி தன்னிறைவு அடைவதற்கு வேளாண்மையில் தரமான விதைகளை பயன்படுத்துவது இன்றியமையாததாகும். விதையானது ஒரு பயிரின் மகசூல், தரம், விளைபொருளின் சீரான தன்மை மற்றும் அதன் சந்தை விலை போன்றவற்றை நிர்ணயிப்பதற்கு அடிப்படை இடுபொருளாக விளங்குகிறது. தரமான சான்று விதைகளே உற்பத்தியை பெருக்கி விளைபொருளின் சந்தை விலையை நிர்ணயிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தவும் உதவுகிறது. ஆகவே விவசாயிகள் விதையினை தேர்வு செய்யும் போது அதன் ஆதாரம் மற்றும் ரகம் போன்றவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். சான்று விதைகள் உற்பத்தியினை அதிகரிக்க செய்வதற்கும் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்வதை உறுதி செய்திடவும் விதை சான்று மற்றும் உயிர்ம சான்று துறை பின்வரும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விதை சான்றளிப்பு, விதைத்தர கட்டுப்பாடு, விதை பரிசோதனை மற்றும் பயிற்சி. இதில் விதை சான்றளிப்பு பிரிவானது விதைகள் சட்டம் 1966, விதை விதிகள் 1968 வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி சான்றளிப்பு பணிகளை நெறிமுறைப்படுத்தி அறிவிக்கை செய்யப்பட்ட நோட்டிஃபைடு பயிர் ரகங்களில் குறைந்தபட்ச விதை சான்று தரங்களின் அடிப்படையில் முளைப்புத்திறன், புற தூய்மை, இன தூய்மை மற்றும் விதை நலம் கொண்ட விதைகளை சான்றளிப்பு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை குறித்து நாம் இப்போது கேட்கலாம். உயர் மகசூலுக்கு தேவையான அடிப்படை விதைகள் நல்ல தரமானதாக இருத்தல் வேண்டும். விதைப்பயிர் உற்பத்தி தானிய பயிர் உற்பத்தி முறையை ஒத்து இருந்த போதிலும் விதை உற்பத்தியில் தனி கவனமும் குறிப்பிட்ட வேளாண் தொழில்நுட்ப முறைகளையும் கையாள்வது இன்றியமையாததாகும். விதைப்பயிர் உற்பத்தியில் விதைப்பு முதல் அறுவடை வரை உயரிய தொழில்நுட்பங்களை கையாள்வதுடன் தகுந்த விதை சான்று அலுவலர்களின் மேற்பார்வையில் விதைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். விதை உற்பத்திக்கும் தானிய உற்பத்திக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் இப்போது கேட்கலாம். முதலாவதாக நிலத்தேர்வு. விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்படும் நிலம் நல்ல வளமான வடிகால் வசதியுடன் இருத்தல் வேண்டும். முந்தைய பருவத்தில் அதே ரக பயிரானது பயிரிட்டிருக்கப்படக்கூடாது. தானிய உற்பத்திக்கான வயலில் வளமான வடிகால் வசதியுடன் நிலம் இருக்க வேண்டும். முந்தைய பயிர் பற்றிய தகவலை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. அதே போன்று விதை தேர்வு. விதைப்பயிர் உற்பத்திற்கு விதை உற்பத்தி செய்யப்படும் நிலத்தில் அதிகாரப்பூர்வமான விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். அறிவிக்கை செய்யப்பட்ட, அதாவது நோட்டிஃபைடு கைண்ட் அண்ட் வெரைட்டி விதைகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஆதார நிலை விதை உற்பத்திக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று நிலை விதை உற்பத்திக்கு ஆதார நிலை விதைகளையும் தேர்வு செய்ய வேண்டும். இதுவே தானிய உற்பத்திக்கு சான்று விதைகளை பயன்படுத்தினால் போதுமானது. பயிர் விலகு தூரம். பயிர் விதை உற்பத்தி செய்யும் வயலில் அதே ரகம் மற்றும் பிற ரக பயிர்களிடமிருந்து வயலின் 4 பக்கங்களிலும் குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டு இருத்தல் வேண்டும். தானிய உற்பத்திக்கு பயிர் விலகு தூரம் தேவையில்லை. கலவன் அகற்றுதல். விதை உற்பத்தி வயலில் குறிப்பிட்ட ரக செடிகளின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட மற்றும் நோய் தாக்கிய செடிகளை அவ்வப்போது கண்டறிந்து நீக்கிவிட வேண்டும். வேரஸ் தானிய உற்பத்தி நிலத்தில் கலவன் அகற்றுதல் அவசியமில்லை. வயல் ஆய்வு. சான்றளிப்பு துறையினரால் விதை வயலானது பூப்பதற்கு முன்பும் பூக்கும் தருணம் மற்றும் அறுவடைக்கு முன்பும் வயல் தரத்திற்கான ஆய்வு செய்யப்பட வேண்டும். தானிய உற்பத்தி வயலில் வயல் ஆய்வு செய்வது அவசியமில்லை. அறுவடை. விதை உற்பத்தி வயலானது வினையியல் முதிர்ச்சி, ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி, வினையியல் முதிர்ச்சி பெற்ற கதிர்களை அறுவடை செய்தல் வேண்டும். தானிய உற்பத்திற்கு நன்கு முற்றிய கதிர்களை அறுவடை செய்தல் வேண்டும். கதிர் தரம் பிரித்தல். விதை உற்பத்தி வயலில் விதைகளின் நிறம் மற்றும்

அளவின் அடிப்படையில் கதிர்களை தரம் பிரிக்க வேண்டும். தானிய உற்பத்திற்கு கதிர் தரம் பிரிப்பது அவசியமில்லை. விதை தரம் பகுப்பாய்வு செய்து விதை ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் விதையின் தரம் நிர்ணயிக்கப்படும். தானிய உற்பத்தியில் விதை தரத்திற்கான ஆய்வு செய்ய தேவையில்லை. மொத்த பயிர் உற்பத்தியில் விதைக்காக நாம் செய்யும் செலவு குறைவாக இருப்பினும் தரமான விதைகள் லாபத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. தரமான உற்பத்தி ஒரு லாபகரமான தொழில் என்பது உலக அளவில் தற்போது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். தரமான விதைகள் உற்பத்தி செய்வதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய உளவியல் தொழில்நுட்ப முறைகளை இனி கேட்கலாம். விதைப்பயிர் உற்பத்தியில் விதைப்பு முதல் அறுவடை வரை உயரிய தொழில்நுட்பங்களை கையாள்வதுடன் தகுந்த ஆய்வாளர்களின் மேற்பார்வையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. பயிருக்கு பயிர் நல்ல தரமான விதைகள் உற்பத்தி செய்ய தேவையான தொழில்நுட்பங்கள் மாறுபட்ட போதிலும் அனைத்து பயிர்களுக்கும் பொதுவான அடிப்படை விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை நாம் இனி கூற கேட்கலாம். பருவம். விதைகளை அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற பருவத்தில் பயிரிடுதல் வேண்டும். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப உரிய பட்டத்தில் விதைக்கும் பயிரே அதிக மகசூலை தரவல்லது. விதைப்பயிர் உற்பத்தியில் விதைப்பு முதல் அறுவடை வரை உயரிய தொழில்நுட்பங்களை கையாள்வதுடன் தகுந்த ஆய்வாளர்களின் மேற்பார்வையில் உற்பத்தி செய்யப்படுகிறது.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தரமான விதை உற்பத்திக்கு விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார்
1: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ்.
2: பயிருக்கு பயிர் நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்ய தேவையான தொழில்நுட்பங்கள் மாறுபட்ட போதிலும் அனைத்து பயிர்களுக்கும் பொதுவான அடிப்படை விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை இனி கூற கேட்கலாம். பருவம். விதைகளை அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற பருவத்தில் பயிரிடுதல் வேண்டும். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப உரிய பட்டத்தில் விதைக்கும் பயிரே அதிக விளைச்சலை தரவல்லது. பருவம் மாறி விதைக்கும் பொழுது பயிரின் பூக்கும் காலமானது மழைக்காலத்துடன் ஒருங்கிணையும். இதனால் மகரந்த தூள்கள் மழை நீரில் அடித்து செல்லப்படுவதால் விதைப்பிடிப்பு குறைந்து மகசூலும் குறைந்துவிடும். இதேபோல் அறுவடை காலம் மழைக்காலத்துடன் சேர்ந்து வந்தால் விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு உட்பட்டு விதையின் நிறம் மாறி முளைப்புத்திறன் குறைந்துவிடும். எனவே விதைப்பை தக்க பருவத்தில் மேற்கொண்டால் மட்டுமே அதிக மகசூலை பெறலாம். விதை பருவத்தினை தேர்வு செய்யும் போது விதை முதிரும் பருவத்தில் மழையற்ற வறண்ட வானிலை காணப்படும் விதமாக தேர்வு செய்தல் அவசியம். சாதாரணமாக ரகங்களின் விதை உற்பத்திக்கு ஜூன் ஜூலை பருவமும் வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்திக்கு அக்டோபர் நவம்பர் பருவமும் ஏற்றதாகும். அடுத்ததாக நிலத்தேர்வு. விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்படும் நிலம் வளமானதாகவும் கலர் மற்றும் உவர் தன்மையற்றதாகவும் இருத்தல் வேண்டும். அவ்விடத்தில் தட்பவெப்ப நிலையானது அதிக மழை அதிக காற்றின் ஈரப்பதம் இல்லாததாகவும் விதை உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான சூரிய வெளிச்சம் மிதமான மழை பலத்த காற்று இல்லாமல் நல்ல நீர்ப்பாசன வசதி கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும். இது மட்டுமல்லாது தேர்வு செய்த நிலத்தில் தற்பொழுது விளைவிக்கப்படும் பயிரின் வேறு ரக பயிர்கள் முந்தைய பருவத்தில் பயிர் செய்திருத்தல் கூடாது. இவ்வாறு தேர்வு செய்த நிலத்தை நன்கு உழுது நீர் தேங்கா வண்ணம் சமன் செய்து தரமான விதைகளை விதைக்க வேண்டும். அடுத்ததாக பயிர் விலகு தூரம். பயிர் விலகு தூரம் என்பது நாம் பயிரிட்டுள்ள விதை பண்ணைக்கும் அதே பயிரின் வேறு ரக நிலத்திற்கும் இடைப்பட்ட தூரமாகும். இது பயிர்களின் மகரந்த சேர்க்கை, மகரந்த தூள்களின் எடை, காற்றில் மகரந்தத்தூள் எடுத்து செல்லப்படும் தூரம் ஆகியவற்றை பொறுத்து பயிருக்கு பயிர் மாறுபடும். ஒரே பயிரின் இரு வேறு ரகங்களை குறிப்பிட்ட தூரத்திற்கு அருகில் இல்லாதவாறு தனிமைப்படுத்தி விதை உற்பத்தி செய்யும் பொழுது விதைகளின் இன தூய்மைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். உதாரணமாக பயிர் விலகு தூரம் நெற்பயிருக்கு 3 மீட்டர், சோளப்பயிருக்கு 200 மீட்டர், மக்காச்சோளம் பயிருக்கு 400 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். காய்கறி பயிர்களான கத்திரிப்பயிருக்கு 300 மீட்டரும் தக்காளி பயிருக்கு 50 மீட்டர் இடைவெளியும் தேவைப்படுகிறது. விதை தேர்வு. விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்படும் ரகமானது உற்பத்தி செய்யப்படும் இடத்தின் தட்பவெப்பநிலைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சில பயிர் ரகங்கள் ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்பநிலையில் மட்டும் நல்ல மகசூலை கொடுக்கும். அந்த பயிர்களை நாம் அந்தந்த இடத்தில் மட்டும் பயிரிட வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் ரகம் விவசாயிகளுக்கும் விற்பனைக்கும் ஏற்ற உயர் விளைச்சல் ரகமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ரகமாக இருப்பினும் ஆதார நிலை விதை உற்பத்திக்கு வல்லுநர் விதைகளையும் சான்றுநிலை உற்பத்திக்கு ஆதார நிலை விதைகளையும் தேர்வு செய்து அதன் காலக்கேடு அதாவது வேலிடிட்டி தேதிக்கு முன் உபயோகிப்பது சால சிறந்ததாகும். விதை நேர்த்தி. விதைப்பதற்கு முன் விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைப்பது சால சிறந்தது. விதைகளை வீரியப்படுத்தும் ஒரு எளிய முறையே விதை நேர்த்தி ஆகும். விதை நேர்த்தி முறைகளான பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி, உதாரணமாக தானியம் மற்றும் பயிர் வகை பயிர்களுக்கு 1 கிலோ விதைக்கு

0: இரண்டு கிராம் என்ற அளவில் கார்பன் டாசிம் மருந்து கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யலாம். இதனால் விதையின் மூலம் பரவக்கூடிய நோய்களிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். விதைகளின் தரத்தை உயர்த்த 10 லிட்டர் தண்ணீரில் 1.5 கிலோ கல் உப்பை கரைத்து விதைகளை அதில் இட்டு மிதக்கும் தரம் குறைந்த விதைகளை தரம் பிரித்து நாம் பிரித்தெடுத்து விதைப்பு செய்வதன் மூலம் முளைக்காத மற்றும் வீரியம் குறைந்த விதைகளை நாம் பிரித்தெடுக்கலாம். இந்த முறையானது பொதுவாக நெல் பயிருக்கு நாம் பின்பற்றலாம். விதைகளை கடினப்படுத்தியும் விதைப்பு செய்யலாம். விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலில் 16 மணி நேரம் ஊற வைத்து உலர்த்தி பின்பு விதைப்பு செய்யலாம். இந்த முறை பெரும்பாலும் சோள பயிருக்கு நாம் பின்பற்றலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் மானாவாரி விதைப்புக்கு வறட்சியை தாங்கும் தன்மையை விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் நாம் அளிக்கலாம். அடுத்ததாக விதைக்கும் முறை. விதைகளை விதைக்கும் போது பயிருக்கேற்ற இடைவெளி விட்டு ஒரே மாதிரியான ஆழத்தில் விதைத்தல் வேண்டும். வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்தியினை மேற்கொள்ளும் போது ஆண் பெண் பயிர்களை தகுந்த விகிதத்தில் விதைத்தல் அவசியம். இது தவிர பயிரிடப்படும் பயிர் நிலத்தை சுற்றி அரண் போல ஆண் பயிரினை விதைத்தல் வேண்டும். மேம்படுத்தப்பட்ட விதை உற்பத்திக்கு உர நிர்வாகம் மிகவும் அவசியம். இதனால் காய்கள் நன்கு பிடித்து மகசூல் பெருக ஏதுவாகும். விதை பயிருக்கு தொழு உரம் மிகவும் ஏற்றதாகும். 1 ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம் இடுவதால் பயிரின் வளர்ச்சி கூடுதலாகி விதை பிடிப்பு நன்கு இருக்கும். இது தவிர தழை மணி மற்றும் சாம்பல் சத்தினை அந்தந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு அளித்தல் வேண்டும். தேவையான தழைச்சத்தை மட்டும் முழுவதுமாக அடியுரமாக இடாமல் பிரித்து பயிரின் வெவ்வேறு வளர்ச்சி பருவத்தில் அளிக்க வேண்டும். விதை பயிர் உற்பத்திக்கான உரத்தேவை பொது பயிரை காட்டிலும் சற்று அதிகமானதாகவே இருக்கும். மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து பயிரின் வேர் வளர்ச்சிக்கும் விதையின் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானதாகும். தவிர இந்த சத்துக்கள் பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறது. மேலும் நிலத்தின் குறைபாட்டிற்கு தக்கவாறு நுண்ணூட்ட சத்துக்களின் தேவையை கண்டறிந்து நாம் அதனை பயிருக்கு அளிக்க வேண்டும். விதை பயிர் பயிர் செய்யும் முன்பாக அந்த நிலத்தின் மண்ணை ஆய்வு செய்து மண் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உர நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும். களை நிர்வாகம். விதை உற்பத்தி செய்யும் போது களைகள் இல்லாமல் வயல் தூய்மையாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். களைகள் அகற்றப்படவில்லை என்றால் விதை உற்பத்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் விதையின் புற மற்றும் இன தூய்மை பாதிக்கப்படுகிறது. பயிர் சுழற்சி முறை, கை களை எடுத்தல் மற்றும் களைக்கொல்லி மூலமாக களைகளை அகற்றலாம். நீர்ப்பாசனம். விதை உற்பத்தி பயிர்களுக்கு பயிரினுடைய வளரும் பருவம், பூக்கும் பருவம் மற்றும் முதிர்ச்சி பருவம் ஆகிய பருவங்களில் கண்டிப்பாக நீர்ப்பாசன வசதி அளிக்க வேண்டும். இது விதையின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. பாசன இடைவெளி, நீரின் அளவு, மண்ணின் தன்மை மற்றும் விதை பயிரின் தேவையை பொறுத்தே அமைகிறது. நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை தரமான விதை உற்பத்திக்கு விதை பண்ணை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்கியவர்
2: கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஒரு நிகழ்ச்சியில்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ் வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: கேட்டு பயன் பெறுங்கள்.
3: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நாளைய நமது ஏறும்போறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஏறும்போறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜி பத்மினி.

அருமையான பாடல் கேட்டோம். காக்க காக்க திரைப்படத்திலிருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் சாமி திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் தாமரை, இசை ஹரி ஜெயராஜ். 8:11 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மத்திய 999 கிலோ ஹெச்ல மனோரஞ்சிதம்.

வாழ்க்கை திரைப்படத்திற்காக திப்பு பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து இசை வித்யாசாகர். மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

பாடல் கில்லி திரைப்படத்திற்காக கிருஷ்ணகுமார் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலாசிரியர் ப. விஜய், இசை வித்யாசாகர். 8:23 ஆகாஷவாணி எஃப்எம் மத்திய 99.9 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

அழகான பாடல் கேட்டோம். மன்மதன் திரைப்படத்திற்காக கிருஷ்ணகுமார் பாடியது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார், இசை யுவன் சங்கர் ராஜா. 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியில் 999 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

அந்த பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, விஜய் ஆண்டனி, ஸ்ரீசரண் பாடியது. பாடலாசிரியர் பி வி பிரசாத், இசை விஜய் ஆண்டனி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 8:40 நேர்கள் நேர்ந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

கேட்ட அந்த பாடல் சிறுத்தை திரைப்படத்திற்காக பிரியதர்ஷினி மாலதி லக்ஷ்மணன் பாடியது. பாடலாசிரியர் விவேகா, இசை வித்யாசாகர்.

கேட்ட அந்த பாடல் சுறா திரைப்படத்திற்காக நவீன் மாதவ், ஜனனி மாதன், ஷோபா சந்திரசேகன் பாடியது. பாடலாசிரியர் கபிலன், இசை மணி சர்மா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரையில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: God with the players speaking to Akashvani.
1: You were listening to a discussion on National Space Day 2026, Advancing India's Space Ecosystem. The participants were Pallav Bagla, Senior Science Journalist, and Sarabjit Kaur, Anchor. This program was produced and presented by the New Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
2: Spotlight.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 9:30. திரை கானம் கேட்கும் நேரம் அது. நிகழ்ச்சியின் முதலில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல், படம் அரச கட்டளை.

0: அதே கண்கள் படத்திற்காக பாடியவர்கள் பி சுசீலா குழுவினர். நேரம் 9:39. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம். தொடரும் பாடல் AM ராஜா பாடியது, படம் தேன் நிலவு.
1: பாட்டு பாடவா, பாட்டு

கண்ணாலத்துக்கு தேடி சொன்னாண்டி.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. படம் பேசும் தெய்வம். நேரம் 9:46. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரை கானம். தொடரும் பாடல் மரகதம் படத்திற்காக ஜே பி சந்திரபாபு, கே ஜமுனாராணி பாடிய பாடல் இது.

0: சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். படம் அனுபவி ராஜா அனுபவி. நேரம் 9:53. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். திரை கானத்தில் தொடரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. படம் காதலிக்க நேரமில்லை.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: நேரம் 11 மணி.
1: மதியாலை 999 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மாசார் குணம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை. அதில் தர்மபுரம் பி சுவாமிநாதன், வாணிஜெயராம், ராஜ் சீதாராமன், எம் ஏ ஜாஃபர், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், கே வீரமணி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாமை சுற்றி, காலை 7 மணிக்கு யோகமும் மனித மாண்பும் டி ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் முறை, தொடர்ந்து மதுர கீதம், 7:15 தமிழில் செய்திகள், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சிறப்பு உரை, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை, சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்களின் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு, 12:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:15 சங்கீத சாரல், டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞானதேவ் அவர்களின் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்களின் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹபியாசர் நயனார் அவர்கள், 3 மணிக்கு தொடர்ந்து மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பா மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லை வனம், இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி, 8:00 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:00 அரங்கிசை, டி எஸ் ராமப்ரியா அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜாச்சாரியலு அவர்களின் வயலின், கோபு ஜி ராகராஜன் அவர்களின் மிருதங்கம். நேயர்களே, இவை அனைத்தும் நாளை வரவிருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: Good evening, listeners, and welcome to Market Mantra. Today, being Sunday, we'll be taking calls from our listeners on mutual fund related queries. But do remember that we do not address fund specific queries. To connect with us, you can call us on
1: 99.9 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.